0: எட்டு மணி 7 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியூடாக நாங்கள் நேர்களை சந்திக்கும் நேரமாக இருக்கிறது. அதற்கு முதல் அந்த கேள்வியை ஒரு தரம் ஞாபகப்படுத்திட்டு நாங்கள் நேர்களை சந்திக்க போகிறோம்.
1: ஆமாம், சமையலுக்கு பயன்படுத்தப்படும் சூரியகாந்தி எண்ணெய், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலகளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது.
0: எனவே நீங்களும் இணைந்து சொல்ல 416-5544-0-40 இணைந்திருக்கும் நேர்களோடு பேசி பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நான் மயூரன் கதைக்கிறேன்.
0: மயூரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் சுகமாக இருக்கிறோம் மயூரன். சரி, நீங்க என்ன பதில் நினைக்கிறீங்க?
3: என்ன
1: பதிலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
0: நீங்களும் அழைத்து சொல்லலாம் 416-5544-0-40 சமையலுக்கு பயன்படும் சூரியகாந்தி எண்ணெய், அதாவது சன்ஃபிளவர் ஆயில் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக் யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-24-26.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
8: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
9: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4162. சம் கண்டிஷன் அப்ளை.
1: நல்ல பாட்டு 4 விஷயம்
10: எஃப்எம் 102.7 eastfm.ca.
11: 8:17 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரம். யார் இணைந்திருக்கிறார்கள் பார்க்கலாம். வணக்கம்.
12: வணக்கம் தேவகுமார். நலமா இருக்கிறீங்களா?
11: நாங்கள் நலமா இருக்கிறோம் தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
12: நலமா இருக்கின்றோம்.
11: சொல்லுங்க தேவகுமார், என்ன பதிலோடு வந்திருக்கீங்க?
12: நான் ரஷ்யான்.
11: நீங்க ரஷ்யான்னு சொல்லிருக்கீங்க, சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
13: வணக்கம் நிவாசினி, அங்கால சகானவா?
11: ஆமா.
13: இருவருக்கும் மாலை வணக்கங்கள். நான் தியாகராஜா பேசுறேன்.
11: தியாகராஜா எப்படி இருக்கிறீங்க?
13: நாங்கள் நலம் நலம் நன்றி. இது இப்ப உக்ரைன் ரஷ்யா இப்ப இந்தியாவில இருக்குத்தானே தன்புலவர் என்ன?
11: எல்லா இடமும் இருக்கு.
13: என்ன சரி, நான் உக்ரைன் ஒன்று சொல்லிட்டு போறேன். என்னன்னு சொன்னா, இந்த உக்ரைன்ல தான் முதல் இருந்தது. ஆனா இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகு இருக்கோ தெரியாது. உக்ரைன் தான் கூடுதலாக அதை செய்து கொண்டிருந்தது. இப்ப இந்த அழிவாடு பிரச்சனையால எது முன்னுக்கு நிகழ்ந்து தெரியல.
11: சரி பாக்கலாம்.
13: நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்களும். நன்றிகளும்.
11: நன்றி நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம்
11: வணக்கம். நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
14: நாங்கள் நலமை.
11: உங்களோட பேரையும் அப்படியே சொல்லிருங்க.
14: ஓ, கனா. கனா ஆகிறேன்.
11: கனா சொல்லுங்க, என்ன பதிலோடு வந்திருக்கிறீங்க?
14: உக்ரைன் தான் நினைக்கின்றேன்.
11: நீங்களும் உக்ரைன் சொல்லிருக்கீங்க கனா. சரி பார்க்கலாம். நான் இணைந்து கொண்டமைக்கு
14: நன்றி. வணக்கம்.
11: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040. இன்று கேட்டிருக்கும் கேள்வி, சமையலுக்கு பயன்படும் சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது?

0: நேரம் 8:23 நிமிடம். ஈஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் மல்லித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது சமையலுக்கு பயன்படும் சூரியகாந்தி எண்ணெய், அதாவது சன்ஃபிளவர் ஆயில் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய நாளுக்கான கேள்வியாக இருந்தது. எங்களுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இணைந்திருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: தாசன்.
0: எப்படி இருக்கீங்க?
2: கேள்வி சமையலுக்கு பயன்படும் சூரியகாந்தி எண்ணெய், அதாவது சன்ஃபிளவர் ஆயில் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வி. நேர்களமடைந்து உக்ரைன், ரஷ்யா, இந்தியா போன்ற பதில்களை சொல்லியிருந்தார்கள். இதற்கு சரியான பதில் சொல்லும் நேரமாக இருக்கிறது.
0: அந்த வகையில் இந்த கேள்விக்கான பதில் யுக்ரைன் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. இதுக்கான விளக்கம் என்று பார்க்கும் பொழுது, உலக சூரியகாந்தி எண்ணெய் ஏற்றுமதியில் 40% அதிகமான பங்களிப்பை வந்து யுக்ரைன் வழங்குகின்றதா.
2: பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைனுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது. இவ்விரு நாடுகளும் இணைந்து உலக சந்தையை ஆள்கின்றன இந்த சன்ஃபிளவர் ஆயிலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது. எனவே இன்றைய கேள்விக்கான சரியான பதில் யுக்ரைன். இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

0: You're listening to East FM 102.7
1: CJRK.
2: Dougie.

ZFM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் யுவர் ரேடியோ யுவர் மியூசிக் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா Holistic Wellness Clinic. Appointments ஐ புக் பண்ணாலே உங்கள் ஷாந்தினி 647-622-4114. ஆரா Holistic Wellness Clinic. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
0: எங்களிசை ஈஸ்ட் FM 102.7

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லனும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
9: ஏழு நாட்களும் இல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
10: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
11: அதுதான் எதுவோ
10: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business வைத்திருப்போர் மற்றும் business ஆரம்பிப்போருக்கான business loan and business line of credit.
8: 10% down உடன் commercial mortgage.
6: இலவச ஆலோசனைகளுக்கு Anthony T. Ponraja.
1: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
9: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
10: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479-8669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7. 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
2: மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Buildingல், 416-332-2989 3322989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4162-416-2416-2-1-1-0-4. Some condition apply.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: என்ன
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ரொபர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
11: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 647-891-0742.
12: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
13: FM 102.7 East FM.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
11: FM 102.7 East FM.ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

இந்த கனடிய திருநாட்டில் பல்வேறு சமூகம், பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், ஆனால் இயல்பாக இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதனை நாம் கொண்டாடுவோம். செலிபிரேஷன் இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு தன்மைகளிலும் ஒன்றாக வாழ்கிற இணக்கமான கொண்டாட்டம். இது இனங்களுக்குள் மட்டுமல்ல, எமது வீட்டுக்குள்ளும், எமது குடும்பத்துக்குள்ளும், எமது உறவுகளுக்குள்ளும் அது அமைந்திருந்தால் வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். அவை எவ்வாறு வாழ நாம் கற்றுக்கொள்ள

அனைவரோடும் அன்போடு பழகுவோம், அன்பை கொண்டாடுவோம், வாழ்க்கையை கொண்டாடுவோம், எல்லோரோடும் இணக்கமாக இருப்போம். வார்த்தையால் கூட இன்னொருவர் மனதை புண்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்வோம்.

உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இது புரட்சி கவிஞன் தமிழ் கவி பாரதியார் சொன்ன வார்த்தைகள். உள்ளத்தில் உண்மை உண்டானால் உலகம் உங்களை பின்பற்றும், உலகமே உங்கள் பின்னால் திரண்டு வரும். தமக்கென்று மட்டும் வாழாமல் இந்த உலகத்துக்காகவும் நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையே அர்த்தம் நிறைந்தது, அந்த வாழ்க்கையே மிக

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2026 புதன்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்று நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். குட் மார்னிங் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:08, இது குட் மார்னிங் கனடா.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காலசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். எதிர்வரவிருக்கும் காலம் கனேடியர்களுக்கு கடினமானதாக இருக்கும் என பிரதமர் மாக்கானி எச்சரித்திருக்கிறார். இதன் பின்னணி என்ன? அமெரிக்காவிற்கு எதிராக கனடா விதித்துள்ள பதில் வரி நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்கா தொடுத்துள்ள புதிய வர்த்தக போர் எவ்வாறு இருக்கப் போகிறது? இது பற்றி விரிவாக இன்றைய கனேடிய செய்திகளில் நாம் ஆராயப் போகிறோம். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் 30 வருடங்களின் பின்னர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதனை முன்னிட்டு பல்வேறு மாற்றங்கள் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேவேளையில் இந்த விஜயத்தின் முக்கியமான நோக்கம் என்ன? இது குறித்து இலங்கை செய்திகளில் நாம் விரிவாக ஆராயலாம். ஈரானின் கப்பல்கள் மீது தாம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இதன்போது 5 கப்பல்கள் அழிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் இலங்கை கடற்பரப்பிற்கு அப்பால் 47 ஈரானிய கப்பல்கள் தரித்து நிற்பதாக அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளிவிவகார அமைச்சருக்கு அறிவித்திருக்கிறது. இதன் பின்னணிகள் குறித்தும் இன்றைய செய்திகளில் நாம் விரிவாக ஆராய இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். BSFM காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் இப்போது வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 23 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை தான் காணப்போகிறோம். இன்று இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. நாள் முழுவதும் முகில் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை ஓரளவிற்கு சூரியனை காணக்கூடியதாக இருக்கும். 23 பாகை செல்சியஸ் கூடுதலாக இருக்கப் போகிறது. 26 ஆக உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை 21 பாகை செல்சியஸ், பிரகாசமாக சூரியனை நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமையை பொறுத்தவரையில் 24 பாகை செல்சியஸ், 29 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸ், 28 உணர்லியாக இருக்கும். திங்கள் 22 பாகை செல்சியஸ், 24 உணர்லியாகவும். செவ்வாய் 23 பாகை செல்சியஸ், 27 உணர்லியாகவும் இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் மழையுடன் கூடிய நாள் இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. வரவிருக்கும் காலம் கனேடியர்களுக்கு கடினமானதாக இருக்கும் என பிரதமர் மாக்கானி எச்சரித்துள்ளார். கனடாவின் பதில் வரிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நேற்று தினம் பிரதமர் நாட்டு மக்களுக்கு அவசர உரையினை ஆற்றினார். அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக மோதல்களால் கனடாவின் பொருளாதாரம் நுகர்வோர் பாதிக்கப்படலாம் என பிரதமர் தனது அவசர தேசிய உரையில் குறிப்பிட்டார். கனேடியர்கள் வரவிருக்கும் சவாலான சூழலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என மாக்கானி கேட்டுக் கொண்டார். இது எமது வாழ்வாதார போராட்டம் என தெரிவித்த பிரதமர், செழிப்படைவதற்கு தேவையான அனைத்தும் எம்மிடம் இருப்பதாகவும் நம்பிக்கை வெளியிட்டார். அரசாங்க கொள்கைகள், அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் அளிக்கும் பதில்கள் குறித்து கனேடியர்களுக்கு தகவல்களை தெரிவிப்பதற்காக கடந்த இலை தொழிற்காலத்தில் மாக்கானி ஆரம்பித்த தொடர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த உரை அமைந்திருந்தது. கனடா அமெரிக்காவிற்கு இடையிலான வர்த்தக போர் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் கனடாவின் பதில் வரிகள் நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் முறையான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எதுவும் தற்போது நடைபெறவில்லை என டொமினிக் லீப்ளாங்கின் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. கனடாவின் பதில் வரி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள் மற்றும் மதுபானங்கள் உட்பட சில முக்கியமான பொருட்களுக்கு முழுமையான இறக்குமதி தடை விதிப்பதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை மாலை பிறப்பித்த புதிய நிர்வாக உத்தரவுகளின் அடிப்படையில் இந்த தடை இந்த மாத இறுதியில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு கனடா பதில் வரிகளை அமுல்படுத்தியதை அடுத்து அமெரிக்கா இந்த நடவடிக்கையினை எடுத்துள்ளது. இதேவழி அமெரிக்க அரசாங்கத்தின் கொள்முதல் ஒப்பந்தங்களில் இருந்தும் கனேடிய பொருட்களை நீக்கப்போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க விவசாயிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு கனடா சமமான சந்தை வாய்ப்பை வழங்கும் வரை கனடாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை அரசு கொள்முதலில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். கனடாவின் பாய் கனேடியன் கொள்கையினையும் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவழி அமெரிக்காவிலும் உள்நாட்டு பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கும் பாய் அமெரிக்கா கொள்கை நடைமுறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ பகுதியில் 50 அதிகமான வீடுகளில் புகுந்து ஆடம்பர வாகனங்களை திருடிய குற்றச்சாட்டில் 4 சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். 13 முதல் 17 வயதிற்குட்பட்ட 4 பேர் யோக் பிராந்திய காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. ப்ரொஜெக்ட் ஹோல்லர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளுக்கு பின்பு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வீடுகளின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆடம்பரமான வாகனங்களின் சாவிகளை திருடி வாகனங்களை கடத்துவது அவர்களின் வழக்கமான பாணி என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவங்களில் இவர்கள் துப்பாக்கி உட்பட ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்தியதாகவும் காவல்துறை தெரிவித்தது. கடந்த மாதம் 26 ரோஷ்மன்ஹில் பகுதியில் திருடப்பட்ட வாகனத்தில் 3 சந்தேக நபர்கள் பயணிப்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். அன்று இரவு 11 அவர்களை டொரண்டோவில் சுற்றி வளைத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்துள்ளார்கள். அதன் பின்னர் ஆகஸ்ட் 28 4வது சிறுவன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களிடமிருந்து திருடப்பட்ட 7 ஆடம்பர வாகனங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டொரண்டோவைச் சேர்ந்த 13 14 மற்றும் 2-17 வயதுடைய சிறுவர்கள் இந்த கும்பலில் அடங்குவதாக காவல்துறை தெரிவித்தது. கனடாவின் இளம் சிறுவர்கள் குற்றவியல் நீதி சட்டத்தின் அடிப்படையில் இவர்களுடைய பேர் அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. இவர்கள் மீது திருட்டுப் பொருட்களை வைத்திருத்தல் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் மேலும் பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படலாம் என்பதால் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். BSFM 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:20.

0: 7:26.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 416-8-9552.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: காற்றில் பரவும் இசை போல. East FM.
7: East FM.

இலங்கை செய்திகள். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாகவை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை சென்றுள்ள ராஜ்நாத் சிங்குடன் ஜனாதிபதி இன்றைய சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால பாதுகாப்பு மற்றும் ராணுவ கூட்டாண்மையினை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை தொடர்வதன் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. செப்டம்பர் 10 வரை இலங்கையில் தங்கியிருக்கும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது விஜயத்தின் போது இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா மற்றும் உயரதிகாரிகளை சந்திப்பார். கடந்த வருடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை மதிப்பாய்வு செய்வதும் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் 38 பின்பு இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் கொழும்பு போக்குவரத்து பிரிவு சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை இவருடைய விஜயத்தை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் எல்லாம் மாறலாம், ஆனால் அயல் நாடுகள் எப்போதும் மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நண்பர்கள் மாறலாம், ஆனால் அயல் நாடுகள் மாறவே முடியாது என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இலங்கை இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பராக இந்தியா கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 உத்தியாரபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கையை சென்றடைந்தார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற சமூகம் சார்ந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இலங்கை எதிர்கொள்ளும் எந்தவொரு நெருக்கடியின் போதும் இந்தியா தனது முழு பலத்துடன் இலங்கைக்கு துணை நிற்கும் என உறுதியளித்தார். இந்தியாவின் நீண்டகால பாரம்பரியம் தனது அயல் நாடுகளை குடும்ப உறுப்பினர்களாக கருதுவதுதான் என குறிப்பிட்ட அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வரலாற்று மற்றும் நாகரிக உறவுகளை கூடிட்டு காட்டினார். கடந்த காலங்களில் இலங்கை எதிர்கொண்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்தியா உறுதுணையாக நின்றதை அவர் நினைவுபடுத்தினார். எதிர்காலத்திலும் எந்தவொரு நெருக்கடியின் போதும் இலங்கை அரசாங்கத்துடன்

தயாரிக்கப்பட்ட பல்நோக்கு மறைமுக போர்க்கப்பலான INS உதயகிரி 3 நாள் செயற்பாட்டு பராமரிப்பு பணிகளுக்காக கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்தது. இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் தகவலின்படி நடமாடும் பயிற்சி குழுவின் மூலம் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் அனுபவ பகிர்வு வழியாக இலங்கை கடற்படையுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என கூறப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பல் இலங்கை கடற்படை மற்றும் மானூர்த்திப்படி ஆகிய இரண்டிற்கும் தேவையான அத்தியாவசிய இயந்திரங்கள் மற்றும் உபகரண உதவி பாகங்களையும் கொண்டு சென்றுள்ளது. இலங்கைக்கான இந்த பயணத்தின் போது கப்பலின் கட்டள அதிகாரி கேப்டன் விகாஸ் சூட் கடற்படை பகுதியின் தளபதியான ரியர் அட்மிரல் GHSD சில்வாவை உத்தியோகபூர்வமாக சந்திப்பார். பாதுகாப்பு அமைச்சரின் பயணத்தின் ஒரு பகுதியாக இலங்கை பிரமுகர்களுக்கான INS உதயகிரி கப்பலின் விசேட வரவேற்பு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கப்பல் குழுவினர் தமது இலங்கை கடற்படை சகாக்களுடன் தொழில்முறை மற்றும் விளையாட்டு தொடர்புகளில் ஈடுபடவுள்ளதோடு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆதரவாக கொழும்பில் நடைபெறும் கடற்கரை தூய்மைப்படுத்தும் திட்டத்திலும் இணைந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பல ஈரானிய கப்பல்கள் தரித்து நிற்பது குறித்து கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளியுறவு அமைச்சகத்திற்கு தகவல் வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜயதஹேர தெரிவித்தார். இதனையடுத்து பாதுகாப்பு மற்றும் துறைமுக அமைச்சகங்களுக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டதோடு இலங்கை காவல்துறை மற்றும் கடற்படையினரால் இந்த கப்பல்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். குறித்த கப்பல்கள் இலங்கையின் கடல் எல்லைக்குள் இல்லை என தெரிவித்த அமைச்சர் இலங்கையிலிருந்து 24 கடல் மைல்களுக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் மொத்தம் 47 கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான ராணுவ மோதல்கள் தொடரும் நிலையில் அடையாளம் காணப்பட்ட இந்த கப்பல்களில் பல ஈரானிய குடியை தாங்கிய கப்பல்களும் ஏனைய வணிகம் மற்றும் சரக்கு கப்பல்களும் அடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கப்பல்களில் இருந்து இலங்கை அரசாங்கத்திடம் எந்தவொரு வசதியோ அல்லது உதவியோ கோரப்படவில்லை என்றும் அவற்றிற்கு எந்தவிதமான வசதிகளும் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் அமைச்சர் விஜயதஹேர தெரிவித்துள்ளார். கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதை தவிர இலங்கை அரசாங்கம் அவற்றில் எந்த வகையிலும் தலையிடவில்லை எனவும் மேலதிக நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹேர எதிர்வரும் 26 அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு பயணம் மேற்கொள்கிறார். எதிர்வரும் 28 நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் அவர் உரை நிகழ்த்துவார் என வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் பங்களிப்பு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுச்சபை அமர்வில் ஜனாதிபதி அனுர்குமார் ரஜபக்ச நாட்டின் அரச தலைவராக கலந்து கொண்டதாகவும் இம்முறை வெளிவிவகார அமைச்சராக தான் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தப் போவதாகவும் கூறியுள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:39.

0: 7:44 நிமிடம் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கரு பண்பலை East FM 102.7
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் ABS Mr. P. சிங்கராஜ் வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443 உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நியாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 Some conditions may apply.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring இன்றே அழையுங்கள். 647-608-8447
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7
0: 7:46 நிமிடம் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

7:51 நிமிடம் அனைத்துலக செய்திகள். ஈரானின் மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற 5 கப்பல்களை தாம் அழித்திருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளைக்குழு தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும், இதனைத் தொடர்ந்து ஈரானிய கப்பல்கள் மீது தாம் தாக்குதல் நடத்தியதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஒமான் வளைகுடா பகுதியில் இருந்த ஆவ் கவிஸ், ஆவ் சாமினார், ஆவ் ஹொரைன் மற்றும் ஆவ் ரிஸ்கோ ஆகிய எண்ணெய் கப்பல்களையும், கோக்தீவிற்கு அருகில் இருந்த ஆவ் டொரியா என்ற கப்பலையும் தாம் தாக்கி அழித்ததாக அமெரிக்க படைகள் அறிவித்துள்ளன. தாக்குதலுக்கு முன்பு கப்பல்களில் இருந்த பணியாளர்களை வெளியேறுமாறு அமெரிக்க படைகள் அறிவுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த செய்தியினை ஈரான் தரப்பு மறுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். யுக்ரைனில் அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் முயற்சிகளை வெளிமாளிகை தீவிரப்படுத்திய நிலையில் இந்த உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இரண்டு தலைவர்களின் ஒரு மணி நேர உரையாடல் ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாகவும் அமைந்திருந்ததாக புட்டினின் வெளிவிவகார ஆலோசகர் யூரி உஷோகோவ் நேற்று தெரிவித்தார். யுக்ரைனில் நடைபெற்று வரும் யுத்தம் மற்றும் களத்தில் ராணுவ இலக்குகளை அடைவதற்கான ரஷ்யாவின் திட்டங்கள் குறித்து இதன்போது புட்டின் உரையாடியதாக உஷோகோவ் தெரிவித்தார். நேட்டோ உறுப்பு நாடுகள் உட்பட ஐரோப்பா மீது ரஷ்யா எதிர்காலத்தில் தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தை புட்டின் இந்த உரையாடலின் போது நிராகரித்தார். ஐரோப்பாவை நோக்கி எந்தவித ஆக்கிரமிப்பு திட்டமும் தம்மிடமில்லை என அவர் தெரிவித்தார். யுக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான முன்மொழிவுகள் குறித்து விவாதிக்க அமெரிக்க சிறப்பு தூதுவர்களான ஜெரார்ட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்கோஃப் ஆகியோர் அண்மையில் புட்டின் மற்றும் யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசிய சில நாட்களுக்கு பின்பு இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளது. பேச்சுவார்த்தைக்காக யுத்தம் சுருக்கமாக நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் இந்த சந்திப்புகள் எந்தவொரு பெரிய திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தவில்லை. இந்த நிலையில் நேற்று காலை கிவ் நகர் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 5 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும், 25 பேர் காயமடைந்ததாகவும் யுக்ரைன் தெரிவித்தது. இதேவேளை பிரியான்ஸ் மற்றும் குஸ்க் பிராந்தியங்களில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும், கிரிமியாவில் யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாகவும் ரஷ்யா தெரிவித்தது. 2022 பிப்ரவரியில் ஆரம்பித்த இந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவதை தமது 2வது நிர்வாகத்தின் முன்னுரிமையாக டிரம்ப் அறிவித்திருந்தார். இருந்த போதிலும் யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளை முழுமையாக ஈடுபடுத்தாமல் யுத்தத்தை முடிக்க முயல்வதாக டிரம்ப் நிர்வாகம் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் விரைவில் டிரம்பும் ஜெலன்ஸ்கியும் சந்திப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வடகொரியா மற்றும் ரஷ்யாவை இணைத்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள 1வது பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. டூமனாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள 1 கிலோமீட்டர் நீளமுடிய இந்த பாலத்தின் ஊடாக எல்லைகளுக்கிடையில் சரக்குகள் மற்றும் பயணிகளை இலகுவாக கொண்டு செல்ல முடியும் என ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த பாலத்தின் ஊடாக நாளாந்து 300 வாகனங்கள் வரை பயணிக்க முடியும் என்பதோடு 2,323 பயணிகள் பாலத்தை கடந்து செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஜெருசலேமில் உள்ள பிரித்தானியாவின் துணை தூதரகத்தை 30 நாட்களுக்குள் மூடுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசா தொடர்பான பணிகளில் ஈடுபட்டுள்ள அமெரிக்காவை தளமாக கொண்ட பிரித்தானிய அதிகாரிகள் மற்றும் ரம்லாவில் பணியாற்றும் பிரித்தானிய ஊழியர்கள் 7 நாட்களுக்குள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய குடியேற்றங்களுக்கு எதிராக பிரித்தானியா அண்மையில் விதித்த தடைகளைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பிரித்தானிய இடையிலான உறவுகளில் பதற்றம் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த உத்தரவுகள் வெளியிடப்பட்டன. 2001 செப்டம்பர் 11 நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கு 25 ஆண்டுகள் நிறைவடையவுள்ள நிலையில், சர்வதேச பயங்கரவாதத்தை விட உள்நாட்டு தீவிரவாதம் அமெரிக்கர்களின் பாதுகாப்பிற்கு அதிக அச்சுறுத்தலாக இருப்பதாக புதிய கருத்துக்கணிப்பொன்று தெரிவித்தது. ரொய்ட்டர்ஸ் நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பில் 33% அமெரிக்கர்கள் உள்நாட்டு பயங்கரவாதத்தையும், 20% அமெரிக்கர்கள் வெளிநாட்டு பயங்கரவாதத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தலாக குறிப்பிட்டனர். 42% பெருமளவிலான துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட திடீர் வன்முறை சம்பவங்களே பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார்கள். இதன் மூலம் 2013 ஒப்பிடுகையில் அமெரிக்கர்களின் அச்சுறுத்தல் குறித்த பார்வையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்தன. 2013 21% மாணவர்கள் மட்டுமே உள்நாட்டு பயங்கரவாதத்தை முக்கிய அச்சுறுத்தலாக கருதினார்கள். சித்தாந்த அடிப்படையிலான தாக்குதல்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டு தீவிரவாதிகளை விட உள்நாட்டு தீவிரவாதிகள் அதிக அச்சுறுத்தலாக இருப்பதாக 61% பேர் தெரிவித்துள்ளனர். 2001 செப்டம்பர் 11 அல்கைடா நடத்திய பயங்கரவாத தாக்குதல்களில் 1,000,000 உயிரிழந்தனர். இதனையடுத்து அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளில் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டது. அந்த போர்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார செலவுகள் நியாயமானவை அல்ல என பெரும்பாலான அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள்.
ஆப்கானிஸ்தான் போருக்கு 48% ஈராக் போருக்கு 51% எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன. இந்த நிலையில் 2001 நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களின் நினைவுகள் இன்னமும் அமெரிக்கர்களிடையில் வலுவாக இருப்பதாகவும் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின்னர் வானூர்தி நிலையங்களில் அதிகரிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் பயன்மிக்கதாக அமைந்திருந்தது என 60% பேர் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவின்றி அமெரிக்க குடிமக்களின் மின்னணு தகவல்களை கண்காணிப்பதற்கு 65% பேர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 28 முதல் 31 வரை நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் அமெரிக்கா முழுவதிலும் இருந்து 1167 பேர் கலந்து கொண்டனர். 2001 நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் அமெரிக்காவை ஒன்றிணைத்த முக்கிய நிகழ்வாக இருந்ததாக 75% பேர் தெரிவித்துள்ளதாகவும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

ஈஸ்டெஃப்எம் 102 தசமேழு காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த மனுத்தியாலத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு அழகான சிந்தனை. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது நமது மனநிலையே எமது வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு ஆழமான தத்துவம். நாம் சிந்திக்கும் விதம், நமது அணுகுமுறை மற்றும் இலக்குகள் ஆகியவை நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளையும் வெற்றியினையும் வடிவமைக்கின்றன. மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்வது வெறும் கற்பனையானது அல்ல. நீங்கள் விரும்பும் இலக்கை தெளிவாக வரையறுத்து அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று மனதார நம்பி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதே அதன் உண்மையான ரகசியம். இதனை அறிவியல் மற்றும் உளவியல் ரீதியாக நாம் அணுகலாம். இது எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சரியான பாதையில் இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு உதவுகிறது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாம் அடைவதற்கு மூன்று அடிப்படைகள் பிரதானமானவை. ஒன்று, தெளிவான இலக்கு. நாம் எதை அடைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாம் எழுதி கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நாம் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை, அந்த பிலீஃப் மிக முக்கியம். குறிப்பாக அந்த இலக்கு ஏற்கனவே எங்களுக்கு கிடைத்து விட்டது போன்ற ஒரு நேர்மறை ஆற்றலையும் நம்பிக்கையையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அடைந்து விட்டோம் என்று நாம் நம்புவது, அந்த பிலீஃப் மிக முக்கியம். அதேவேளை அந்த இலக்கை அடைவதற்கான எங்களுடைய தொடர் முயற்சிகள், ஆக்ஷன் என்பதும் இன்றியமையாததாக இருக்கிறது. எனவே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நாம் விரும்பிய இலக்குகளை அடைந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழலாம். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.

நேரம் 8:07 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் இப்போது வெப்பநிலை 21°C காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 23°C வெப்பநிலையை தான் காணப்போகிறோம். இன்று இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. நாள் முழுவதும் முகில் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 1-3 mm வரையிலான மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை ஓரளவிற்கு சூரியனை காணக்கூடியதாக இருக்கும். 23°C கூடுதலாக இருக்கப்போகிறது. 26°C உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை 21°C பிரகாசமாக சூரியனை நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமையை பொறுத்தவரையில் 24°C 29°C உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 24°C 28°C இருக்கும். திங்கள் 22°C 24°C செவ்வாய் 23°C 27°C இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் மழையுடன் கூடிய நாள் இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. வரவிருக்கும் காலம் கனடியர்களுக்கு கடினமானதாக இருக்கும் என பிரதமர் மாக்கானி எச்சரித்துள்ளார். கனடாவின் பதில் வரிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நேற்று தினம் பிரதமர் நாட்டு மக்களுக்கு அவசர உரையினை ஆற்றினார். அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக மோதல்களால் கனடாவின் பொருளாதாரம் நுகர்வோர் பாதிக்கப்படலாம் என பிரதமர் தனது அவசர தேசிய உரையில் குறிப்பிட்டார். கனடியர்கள் வரவிருக்கும் சவாலான சூழலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என மாக்கானி கேட்டுக் கொண்டார். இது எமது வாழ்வாதார போராட்டம் என தெரிவித்த பிரதமர் செழிப்படைவதற்கு தேவையான அனைத்தும் எம்மிடம் இருப்பதாகவும் நம்பிக்கை வெளியிட்டார். அரசாங்க கொள்கைகள் அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் அளிக்கும் பதில்கள் குறித்து கனடியர்களுக்கு தகவல்களை தெரிவிப்பதற்காக கடந்த இலை தொழிற்காலத்தில் மாக்கானி ஆரம்பித்த தொடர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த உரை அமைந்திருந்தது. கனடா அமெரிக்காவிற்கு இடையிலான வர்த்தக போர் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் கனடாவின் பதில் வரிகள் நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் முறையான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எதுவும் தற்போது நடைபெறவில்லை என டொமினிக் லீ பிளாங்கின் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. கனடாவின் பதில் வரி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள் மற்றும் மதுபானங்கள் உட்பட சில முக்கியமான பொருட்களுக்கு முழுமையான இறக்குமதி தடை விதிப்பதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை மாலை பிறப்பித்த புதிய நிர்வாக உத்தரவுகளின் அடிப்படையில் இந்த தடை இந்த மாத இறுதியில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு கனடா பதில் வரிகளை அமுல்படுத்தியதை அடுத்து அமெரிக்கா இந்த நடவடிக்கையினை எடுத்துள்ளது. இதேவழி அமெரிக்க அரசாங்கத்தின் கொள்முதல் ஒப்பந்தங்களில் இருந்தும் கனடிய பொருட்களை நீக்கப்போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க விவசாயிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு கனடா சமமான சந்தை வாய்ப்பை வழங்கும் வரை கனடாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை அரசு கொள்முதலில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். கனடாவின் பாய் கனடியன் கொள்கையினையும் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவழி அமெரிக்காவிலும் உள்நாட்டு பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கும் பாய் அமெரிக்கா கொள்கை நடைமுறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாயகவை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை சென்றுள்ள ராஜ்நாத் சிங்குடன் ஜனாதிபதி இன்றைய சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால பாதுகாப்பு மற்றும் ராணுவ கூட்டாண்மையினை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை தொடர்வதன் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. செப்டம்பர் 10 வரை இலங்கையில் தங்கியிருக்கும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது விஜயத்தின் போது இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா மற்றும் உயரதிகாரிகளை சந்திப்பார். கடந்த வருடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை மதிப்பாய்வு செய்வதும் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் 38 பின்பு இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் கொழும்பு போக்குவரத்து பிரிவு சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை இவருடைய விஜயத்தை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற 5 கப்பல்களை தாம் அழித்திருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளைக்குழு தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் இதனைத் தொடர்ந்து ஈரானிய கப்பல்கள் மீது தாம் தாக்குதல் நடத்தியதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஒமான் வளைகுடா பகுதியில் இருந்த ஆவ் கவிஸ், ஆவ் சாமினார், ஆவ் ஹொரைன் மற்றும் ஆவ் ரிஸ்கோ ஆகிய எண்ணெய் கப்பல்களையும் கோக்தீவிற்கு அருகில் இருந்த ஆவ் டொரியா என்ற கப்பலையும் தாம் தாக்கி அழித்ததாக அமெரிக்க படைகள் அறிவித்துள்ளன. தாக்குதலுக்கு முன்பு கப்பல்களில் இருந்த பணியாளர்களை வெளியேறுமாறு அமெரிக்க படைகள் அறிவுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 12 நிமிடம்.

0: எட்டு மணி 16 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறோம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
6: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். புதிய கல்வியாண்டு ஆரம்பித்திருக்கிறது. மாணவர்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு பாடசாலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாணவர்களுடைய கல்வி செயல்பாடுகளை பாதிக்கின்ற வகையிலே சமூக ஊடகங்களின் பயன்பாடு, செல்பேசிகளின் பயன்பாடு காணப்படுவதாக பலரும் கவலை வெளியிட்டு வருகிறார்கள். இவற்றை கட்டுப்படுத்துவது எப்படி? இந்த சமூக ஊடகங்கள் மற்றும் செல்பேசிகளின் பயன்பாட்டினால் கல்விச் சூழல் பாதிக்கப்படாமல் தவிர்ப்பதற்கு என்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பது குறித்து ஒரு அழகான விளக்கத்தை அளிக்கிறார் பேராசிரியர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள். கேட்டு பார்க்கலாம்.
1: உங்ககிட்ட இருந்து கேள்விகள், எல்லா கேள்விக்கும் எங்கிட்ட பதில் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க கேள்விகள் கேட்டா எங்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஐ வுட் அப்ரிஷியேட் 2 questions ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், 2 from parents அண்ட் 2 from teachers அஸ் அ மினிமம், நாட் தி மேக்சிமம். நன்றி, வணக்கம்.
2: என் பேர் ஸ்வர்ணிகா, நான் 11th ஆர்ட்ஸ்ல படிக்கிறேன்.
1: ஒரு வணக்கம் சொல்லிடலாமா எல்லாருக்கும்?
2: வணக்கம்.
1: வணக்கம். என்னப்பா இப்பதான் சொன்னேன் வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லணும்னு? சொல்லுமா.
2: என் பேர் ஸ்வர்ணிகா மேம், நான் 11th ஆர்ட்ஸ்ல படிக்கிறேன்.
1: சொல்லுமா.
2: இன்னைக்கு பிரசன்ட் ஜெனரேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை வந்து மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சோசியல் மீடியா, நாங்க யூஸ் பண்ற மொபைல். அதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப், ஒரு விடை கொடுங்க மேம். அதை எப்படி நாங்க ஸ்டாப் பண்றது அப்படின்ற ஒரு ஆன்சர் கொடுங்க மேம்.
1: தேங்க்யூ ஃபார் தி க்வெஸ்சன். உட்கார் மகளே, உட்கார் தங்கமே. என் கையில ஒரு கிளட்ச் வச்சிருக்கேன், அதுல என்னுடைய மொபைல் போன் கிடையாது. சரியா, இந்த ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த குழந்தைகளோட நான் பேச போறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாலேயே என் கையில் இருக்க மொபைலை நான் கொடுத்துருவேன். கற்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, நேர்மை அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த குழந்தைங்களோட நான் பேசும்போது ஆண்டவனே ஃபோனில் கூப்பிட்டாலும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க, குழந்தைங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன உறுதி வெளியிலேருந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே தான் இருக்கு, எங்கே தொலைச்சியோ அங்கே தேடு தங்கமே. தொலைச்சது மனதுக்குள்ளே தானே, உள்ளுக்குள்ளே தொலைச்சிட்டு வெளியில் எப்படி தேடுறது? சோஷியல் மீடியா வெளியில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் இதே வகுப்பில் சோஷியல் மீடியா பக்கம் போகாத குழந்தைங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. எது முக்கியம்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஒரு ராஜா தன்னுடைய பையனை 3 வயதாக இருக்கும்போதே ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் கொண்டு வந்து விட்டுட்டார். அங்கே யாரெல்லாமோ படிச்சுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு தான் ராஜாவுடைய குழந்தைன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கான். உங்கள் வயசு ஆயிடுச்சு, இப்போ நீ 11th ஸ்டாண்டர்ட், யூ ஷுட் பி 16, ரைட்? 16 வயசு ஆகும்போது ஒரு நாள் மதியம் அங்க எல்லா வயது குழந்தைங்களும் இருக்கு. இந்த பையன் மட்டும் எழுந்துச்சு அவர்கிட்ட ஆசிரியர்கிட்ட கேட்கிறான். ஆசிரியருடைய மனைவி தான் அங்க சமைக்கக்கூடிய பெண்மணி. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு ரொம்ப கசப்பா இருந்தது, மதிய உணவு. அப்படியா, உன் படிப்பு முடிஞ்சது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. முகம் இவ்வளோண்டாயிடுது. சாப்பாடு கசப்பா இருந்ததுன்னு சொல்றதுக்கும் என்னுடைய படிப்பு முடிஞ்சதுன்னு சொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்லை, நீ 3 வயசுல உங்க அப்பா இந்த நாட்டினுடைய மன்னர் கொண்டு வந்து உன்னை இங்கே வாழ்க்கையினுடைய எல்லாம் தெரியணும்னு விட்டுட்டு போன அணியிலிருந்து இன்று வரை இந்த சாப்பாடு இந்த ஆசிரமத்தில் சமைக்கக்கூடியதற்காக பயன்படுத்துகிற எண்ணெய் விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெயில் சமைச்சா கண்டிப்பாக கசப்பாக தான் இருக்கும். ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் கல்வியில் உன் கவனம் இருந்ததுனால உன் நாக்கு இது வரைக்கும் எதையுமே சொன்னது கிடையாது. எப்போ உன் நாக்கில் உன்னுடைய கவனம் போயிடுச்சோ இனி கல்வி வர்றது கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாராம். அதுக்காக இங்கே ஹாஸ்டலில் விளக்கெண்ணெயில் சமைக்கணும்னு நான் சொல்ல வரல, ரைட்? என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய கவனம் எதில் இருக்கிறதோ அது உன்னை காப்பாற்றும். சோஷியல் மீடியாங்கிறது கவனச்சிதறல் தான். உன்னுடைய மூத்த தலைமுறை செய்திருக்கக்கூடிய விஷயம் அதுதான். வீடியோ கேம்ஸ் தயாரித்த நபர்கள் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தால் வீடியோ கேம்ஸ் தயாரிக்க முடியாது. சோஷியல் மீடியாவில் கன்ஸ்ட்ரக்டிவாக ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள் மற்றவங்க போடுறத பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக முடியாது. வம்பிலையும் வதந்தியிலையும் சுவாரஸ்யம் காணக்கூடிய மனது கண்டிப்பாக வளரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அப்போ நீ முடிவு பண்ண. அதை தான் முதல்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன், நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. உன்னுடைய பிரச்சனைக்கு எங்கிட்ட விடை இருக்குன்னு சொல்லலை. எனக்கு சோஷியல் மீடியா மேலே தவிர்க்க முடியாத பலவீனமும் போதையும் வந்தது அப்படின்னு சொன்னால் மேடை ஏறி இத்தனை குழந்தைங்களை பார்த்து பேசக்கூடிய அடிப்படை தகுதியை நான் இழந்துருவேன். என்னால் நான் கூடாதுன்னு ஒதுக்குற சக்தி எனக்கு வேணும். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுக்கு நான் அடிமையாவேன் அப்படின்னா நான் எவ்வளோ பலவீனமான நபர்னா, அப்போ அதை நகர்த்தக்கூடிய தைரியம் உடல் உன்னுடைய உறுதி உனக்கு தான் வரும். முதல் நாள் அந்த டெம்டேஷன் இருக்கும், மாட்டேன் அப்படின்னு நகர்த்து. நீ சொல்றது நீ கேட்கணுமா, இல்லை உன் மனசு சொல்றது என்னன்னு புரியாதபடி நீ வாழணுமா? யோசிச்சு பார்க்கண்ணா. யூ ஷுட் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல். இல்லைன்னா வள்ளுவன் சொல்வானா, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின். எல்லார் முன்னாலையும் வச்சு பாரு மொபைல, எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு. நூறு பேர் முன்னால வச்சு 99 பேர் எடுத்தாலும் ஒரு நபர் எடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துருக்க கூடிய நபராக இருப்பார்னா, அந்த ஒரு நபர் மேல சரித்திரம் படைப்பதற்காக வருவாரு, மத்தவங்க எல்லாம் சரித்திரத்தை படிக்கிறதுக்காக வருவாங்க. நீ சரித்திரம் படைக்க வேண்டிய நபரா படிக்க வேண்டிய நபரான்னு முடிவு பண்ணனா, சோஷியல் மீடியால எனி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் கேன் பி ஓவர் கம் ஓன்லி வித் தி கரேஜ் இன்சைட் யூ. உனக்குள்ள இருக்கக்கூடிய இதற்காக படைக்கப்பட்ட நபர் அல்ல நான் அப்படிங்கிற துணிவு உம்மனதுல இருந்தா புறங்கையால தள்ளிட்டு போயிட்டே இருப்பேம்மா, புறங்கையால தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எத்தனையோ நாடுகள் இருக்கு, எத்தனையோ நாடுகள்ல எங்க எதை நிறுத்தணும் அப்படிங்கிற வரைமுறை இருக்கு, அந்த கோடு இருக்கு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய துர்பாகியம் என்னன்னா, அந்த கோடுகளை போடல நாம, அவ்வளவே தான். அப்போ குழந்தைகளுக்காக தியாகம் பண்றோம் தியாகம் பண்றோம் அப்படின்னு கேபிள் கனெக்ஷனை தான் கட் பண்ண முடியுமே தவிர, குழந்தைங்க முன்னால தாயும் தகப்பனும் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த போதைக்குள்ள குழந்தைங்க போவாங்க. ஒரு உணவு என் குழந்தை சாப்பிடலாமா கூடாதான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தாயும் தகப்பனும் எங்க குழந்தைக்கு இது வேண்டாம். ஆனா இன்னொன்னு பண்ணலாம், இந்த சோசியல் மீடியாவா உன் கையில இருக்கக்கூடிய இந்த மொபைல் இருக்கு இல்லையா, அதுல கூகுள்ல தேடுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவா பாசிட்டிவா அதை பயன்படுத்த முடியும். உனக்கு சின்னதாக ஒரு அசைன்மெண்ட் இப்ப நான் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோ பாக்கலாம். என்ன தெரியுமா, ஒரு சேஃப்டி பின் ஒன்று குத்தியிருப்பீங்கல்ல, உங்களுடைய பெற்றோருக்கு தெரியும் இங்கே போடக்கூடிய சேஃப்டி பின், அது சாதாரண பின் இல்லை, அது சேஃப்டி பின். அந்த சேஃப்டி பின்னை கையில் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், மனிதன் மாதிரியே பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போனது ஒன்று. அதுக்கு உருவம் இனிமே மாற்றலாம் முடியாது, அது பிளாட்டினம்ல பண்ணலாம் கோல்டில் பண்ணலாம், ஆனாலும் அந்த ஷேப் அதை விட்டு மாறாது. அது எப்போ கண்டுபிடிக்க முடியுதுன்னு தெரியுமா, 2019 உட்காந்துட்டு இருக்கோம், திரும்பி 3 நாளில் 2020 தொட்டுருவோம். ஆனா 1847 கண்டுபிடிக்கப்பட்டு 48 பேட்டன்ட் வாங்கின ஒன்று, ரைட், வால்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக் கண்டுபிடிச்சது. அதை எடுத்து பாரு, அதனுடைய ஷேப் கீழே இருக்கக்கூடிய பேசிக் பிசிக்ஸ், கீழே இருக்கக்கூடிய ஸ்பிரிங் கொஞ்சம் மாறி போச்சுன்னா போய் இது இதுல மாட்டாது. எத்தனை தடவை அவர் அந்த படம் வரைஞ்சு பார்த்திருப்பாரு, எத்தனை தடவை மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் பர்ஃபெக்ஷனுக்குள்ள போயிருப்பாரு. யோசிச்சு பாருங்கன்னா, அவருடைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப் இல்லாமல் இருந்திருக்கலாம், கையில் மொபைல் இருந்தாங்க இல்லைக்கா, ஆனால் எல்லா காலகட்டத்திலும் கவனம் சிதறுவதற்கு போதுமான வாய்ப்புகள் எல்லா காலமும் கொடுத்துருக்கு. அப்போ அத்தனை பேர் கவனம் சிதறும் போது ஒரு நபரை பற்றி இப்போ மேடையில் இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் நான் திருப்பி பேசுகிறேன். நான் நீ போய் பாரு, உன் கையில் இருக்கக்கூடிய மொபைலில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாரு, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அம்மா பால் பாக்கெட்டை கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சிசர் வேறு, பார்பர் ஷாப்பில் பயன்படுத்தக்கூடியது வேறு, ஒரு சர்ஜன் பயன்படுத்தக்கூடியது வேறு, ஒரு கார்டனர் பயன்படுத்தக்கூடியது வேறு. அப்போ எப்போ சிசர்ஸ் கேம் இன் டு பீயிங், டவின்சி காலத்தில் வந்தாச்சுன்னு சொல்கிறோம், அது எத்தனை உருவம் மாற்றம் ஆச்சு. எப்போ ஷார்பனர் வந்தது, எப்போ எரேசர் வந்தது, எப்போ ஸ்டேப்ளர் வந்தது, எப்போ ஸ்டேப்ளர் கன் வந்தது. யாரோ ஒருத்தர் உனக்காகவும் எனக்காகவும் மனதை பண்படுத்தி தேடி தேடி ஊரே தூங்கும் போது விழித்திருந்து எதையோ கண்டுபிடிச்சு சாதாரண நபரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி மேல கொண்டு போறாங்கன்னா, அவங்க காலத்துல கவனச்சிதறல் இல்லையா, எல்லா காலத்திலும் கவனச்சிதறல் இருக்கும். ஆனா அதை தாண்டக்கூடிய வல்லமையே உனக்கு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கல்வி. ஜப்பான்ல நம்ம இப்ப பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றோம்ல, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னு வைங்களேன், கார்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்தாச்சு, வித்த கார்லாம் திருப்பி கொடுக்குறாங்க, வான் வேண்டாம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னு வரும்பொழுது, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஜிஎம் அந்த மேப்பை எடுத்து வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு கூப்பிடுவாராம் தன் கீழே இருக்கக்கூடிய அத்தனை நிபுணர்களையும், வாங்க வாங்க வாங்க, இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கூப்பிடுவாராம். நம்ம ஊர்லேருந்து போன குழந்தைங்க கேட்டாங்களாம், ஒரு ப்ராப்ளம் வந்தால் இப்படியா சந்தோஷப்படுவாங்க, எங்கள் ஊர்லலாம் பிரச்சனை வந்ததுன்னா அவ்வளோ வருத்தப்படுவோம் நாங்கள், முடிஞ்சால் அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள், எங்களுக்கு இல்லைங்க நாங்கள் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு, அந்த பாசிங் த பார்சல் நாங்கள் ரொம்ப அழகாக விளையாடுவோம், பிரச்சனைன்னு தெரிஞ்சு அப்படியே டக்குன்னு கொடுத்துருவோம், அவ்வளோதான், அது கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, என்னதில்லை ஒன்றதில்லை. அப்போ அவர் சொன்னாராம், பிரச்சனைன்னு வந்தால் சந்தோஷம்தான், ஏன் தெரியுமா, பிரச்சனையை தீர்க்கறதுக்காகத்தானே கல்வின்னு ஒன்று கிடச்சிருக்கு, பிரச்சனைகளே வேண்டானா கல்வி எதற்காக அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப யோசிப்பாரு, ஆமாம் அப்படிதான் வரும், இந்த சோசியல் மீடியாவை தாண்ட முடியும், உன்னால முடியும் அப்படின்னு. அதுக்குதான் நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன் மகளே, என்ன யாரோட நீ சேர்ந்திருக்கியோ அதை பொறுத்து உன்னுடைய மன உறுதி வளரும், எந்த நபர்களோடு சேர்றியோ அதை பொறுத்து வளரும். 10% பலவீனம் உள்ளவங்கெல்லாம் ஒன்னா சேரும்போது அந்த 10% பலவீனத்தை எப்படி தாண்டணும்னு முடிவு பண்ணுவாங்க, 90% பலவீனம் உள்ளவங்களோட 10% சேர்ந்தா அடுத்த நாளே 15 20 25 மேல போகும், இந்த பலவீனம் மாறும். ஸோ யூ மேக் அ டிசிஷன், தேர் இஸ் நோ சொல்யூஷன் அட் ஆல். இதை விட பெரிய பிரச்சனை உன்னுடைய குழந்தை வாழ்க்கையில பார்க்கும், அதை தாண்டது எப்படி அப்படின்னு நீயும் உன் குழந்தையும் உட்காந்து முடிவு பண்ணணும். அதை விட பெரிய பிரச்சனையும் உன்னுடைய பேத்தி கண்டிப்பா பாப்பா, அப்ப அதை உட்காந்து தீர்க்கறது எப்படின்னு அப்ப இருக்கக்கூடிய கல்வி முறை பார்க்கும். ஓகே, சோ மனதில் என்ன முடிவு பண்றோம், ஆமாம் இது பிரச்சனை, தீர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்கு. என் கையை திறந்து உள்ள வந்து உட்காந்து என்ன பாரு பாருன்னு சோசியல் மீடியா கேட்கலையே அம்மா. சொல்லு பாக்கலாம், உள்ளங்கையில வந்து உட்காந்து உன்னை பார்க்காம விடவே மாட்டேன் நானு அப்படின்னு உன் தாடியை பிடிச்சு கெஞ்சிச்சான்னு. என்னுடைய பலவீனம் சொல்லுவாங்க தெரியுமா, வாலி எதிரில நிக்கிறவங்களுக்கு பாதி பலம் வாலி கிட்டே இருந்து போயிடுமா. எவ்வளவு அழகான கதை. பிரச்சனை வாலி கிட்டியா எதிரில நிக்கிறவங்க கிட்டயா? எதிரில நிக்கிறவனுக்கு என் முன்னால வாலி இருக்கான், என் பாதி பலம் போயிருங்கிற என்னுடைய பயம் வாலியின் பலம். அப்போ சோசியல் மீடியா என்னென்ன எடுத்துட்டு

ஒண்ணு எங்க வீட்டு டிவி, இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய வேணும் வேண்டாம் குழந்தைங்க பாக்கலாமா பார்க்க கூடாத எதை பத்தியும் இல்லாம குப்பையா கொண்டு வந்து கொட்டுவோம், குடும்பமே உட்காந்து பார்க்கும், அவ்வளவு பலவீனம். அடுத்தது கையில இருக்கக்கூடியது, தாண்ட வேண்டியது உன்னுடையது. சயின்ஸ் இஸ் எ டபுள் எட்ஜ்டு வெப்பன், நீ எப்படி பயன்படுத்துறங்கிறத பொறுத்தது. ஓகே, உன்னுடைய பிரச்சனைக்கு மந்திரம் உன் கையில இருக்கு. கையில வெண்ணையை வச்சுட்டு நெய் கலையறதுன்னு சொல்லுவோம், தீர்வுகள் உன் கையில இருக்கும்போது அந்த தீர்வை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உனக்கு தான் தைரியம் வேணும். வாழ்த்துக்கள் மகள். பாட்டுக்குரு பண்பலை.

0: 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் பல்வேறுபட்ட காப்புறுதிகள், பல்வேறு தேவையுடையவர்களுக்கான காப்புறுதிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். குழந்தைகளுக்கான காப்புறுதி குறித்தும் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த 13 வயதில் இருக்கக்கூடிய, இள வயதில் இருக்கக்கூடிய டீன்ஸுக்கான காப்புறுதிகள் ஏதாவது இருக்கிறதா? அவர்களுக்கான விசேட ப்ராடக்ட் ஏதாவது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அதை பற்றி கூற முடியுமா?
1: டீனேஜ் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து இன்றியமையாத ஒரு தேவையாக, காலத்தின் கட்டாயத்தின் ஒரு தேவையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் இன்று இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள் மிகவும் குறிப்பாக வயது 11-12 தொடக்கம் 20 வரை உள்ள பிள்ளைகள் வந்து ஹைஸ்கூல் அப்படியான இடங்களில் வந்து பல நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் வந்து சில தீய பழக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுத்தப்படுகின்றார்கள். மிகவும் பிரதானமாக வேப்பிங், ட்ரக்ஸ் அந்த மாதிரி. அப்போ அப்படியான இருக்கக்கூடிய பிள்ளைகளின் இன்சூரபிலிட்டி வந்து இப்படியான பழக்கங்களினால் இல்லாமல் போகின்றது. அது வந்து லாங் டேர்மாக அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பாதிப்பு உருவாக ஒரு விடயமாக அமைகின்றது. அதனால் பெற்றோர்களியாக நாங்கள் இன்சூர் தியா இன்சூரபிலிட்டி, அவர்களுடைய இன்சூரபிலிட்டியை இன்சூர் பண்ணுவதற்காக ஆவது ஒரு அவர்களுக்கு காப்புறுதி, அதாவது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் ஆக இருக்கட்டும், அப்படியான காப்புறுதியை செய்வது வந்து காலத்தின் கட்டாயமாகவே அது நிச்சயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது வந்து பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸா என்று ஒரு சென்டிமெண்டல் குவஸ்டனை விட்டு அவர்களுடைய லாங் டேர்ம் பிளானை மனதில் கொண்டு அவர்களுடைய நன்மைக்காக இந்த காப்புறுதி வந்து மிகவும் மிகவும் ஒரு இன்றியமையதாக அமைகின்றது. ஸோ கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 500,000 கவரேஜை வந்து ஒரு 13 வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு வாங்குவதற்கு வெறும் $20 கோஸ்ட் பண்ணுகின்றது. அது ஆணாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு $29 ஆக இருக்கின்றது. ஸோ அதாவது வந்து வெறும் $20 a month-உடன் 500,000, அதை 1,000,000 வாங்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு $35 a month மட்டும், இல்லாட்டி ஆணாக இருக்கும் பொழுது $50 a month ஆக அமைகின்றது. ஒரு 1,000,000 கவரேஜை $35 a month-க்கு வாங்குவது இன்றியமையதாக அமைகின்றது. கிரிட்டிக்கல் இல்னஸ் என்று வரும்பொழுது வெறும் $24 a month-உடன் 100,000-க்கு பெறுமதியான கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஸ்ட்ரோக் என்று சொல்லி 26 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய ஒரு லிவிங் பெனிஃபிட்ஸை வாங்க முடியும். இது தவிர அவர்களுக்கான ஒரு கேஷ்பேக் ஆன பாலிசி கூட வாங்க முடியும். அவர்கள் ஒரு 40 வயது வரும் பொழுது அவர்களுக்கு மேற்படிப்புக்காக, இல்லாட்டி அவர்களுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் போடுவதற்கு கேஷ்பேக் பெறக்கூடிய கேஷ்பேக் பாலிசிஸ் கூட இருக்கின்றது. எனவே ஒரு இளம் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காலத்தின் கட்டாயமாகவே இது பார்க்கப்படுகின்றது.
0: உங்களுடைய வீட்டிலும் 13 வயதில் குழந்தைகள் இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய காப்புறுதியை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. 8:46, ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் லேஸ்ட் எஃப்எம் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசை நூடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் உமது நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். மழை தூறலுடன் கூடிய ஒரு காலை பொழுதை தான் கோடை காலத்தில் நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். விரைவாக நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கோடை காலமும் கூட. இன்னும் 2 வாரங்களுக்கும் குறைவான நாட்கள் தான் மீதம் இருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக நாங்கள் இலை உதிர்காலத்திற்குள் நுழைவதற்கு காலை 9:01 12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 9 புதன்கிழமையின் காலை வேளை. இன்றைய தினம் செப்டம்பர் 9 பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நேற்று பாடசாலை எல்லாம் தொடங்கி இன்றைக்கு கொஞ்சம் வளமைக்கு நாங்களும் வந்திருப்போம். அந்த நேரம் எல்லாம் சரியாக எங்களுக்கு கொஞ்சம் வழக்கத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரபரப்பான காலை பொழுதுதான். எனவே இன்றைய நாளும் மிக மகிழ்ச்சியாக உற்சாகமாக உங்கள் அனைவருக்கும் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. காலை 9:08. நலமாக வாழ்வது என்றால் சொகுசாக வாழ்வது என்பது அர்த்தமல்ல. நலமாக வாழ்வது என்றால் நீங்கள் ஒரு பாறை மேல் உட்கார்ந்திருந்தாலும் அப்போதும் ஆனந்தமாக இருப்பது என்று எப்படி என்பது தெரிந்திருப்பதுதான். அழகான ஒரு விடயம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று சொல்லி வாய் வார்த்தைக்கு தான் பெரும்பாலும் சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே மனதுக்குள் எங்களுக்கு ஏக்கங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும். ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், உண்மையிலேயே நாங்கள் நலமாக வாழுகின்றோம் என்று சொன்னால், நாங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் அப்போதும் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வதுதான். இந்த மாதிரியான ஒரு மனிதராக நாங்கள் மாறுவோம் என்று சொன்னால், நாங்கள் நினைத்தவை எல்லாம் இயல்பாக இலகுவாகவே எங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அதற்கான சூழ்நிலைகளை எங்களது அந்த மன மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே நிறைந்திருக்கக்கூடிய நிரந்தரமான அந்த உற்சாகம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உற்சாகமான மனிதர்களை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். வாய்ப்புகள் மிக அதிகமாகவே எங்களுக்கு கண்களுக்கு தென்படக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த பிரபஞ்சம் வந்து எங்களது மனநிலையின் மூலமாக எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனநிலையில் நாங்கள் இருக்கின்ற போது நல்ல எண்ண அலைகளை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான சக்திகளை எல்லாம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களது வாழ்க்கையில் நாங்கள் நினைத்தவை எல்லாம் தானாகவே நடக்கக்கூடிய ஒரு மாயத்தை நாங்கள் காணலாம். எப்போதும் நாங்கள் ஆனந்தமாக இருக்க பழகிக் கொண்டோமாக இருந்தால், மாறாக நினைத்ததெல்லாம் நடந்த போதும் கூட எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால், எது கிடைத்தும் பலனில்லை. இருப்பவற்றை நாங்கள் பெரும்பாலும் இழந்து விடுகின்றோம். இழக்காவிட்டாலும் அவை இருந்தும் பயனில்லாத ஒரு நிலையில் தான் நாங்கள் எங்களது மனநிலையை வைத்திருக்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஆழமான ஒரு புரிதலை நாங்கள் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்பதை நிச்சயம் சொல்லலாம். நலமாக வாழ்வதென்று சொன்னால் சொகுசான வாழ்க்கையை வாழ்வது என்பது அர்த்தமல்ல. நலமாக உண்மையில் வாழ்வதென்றால் நீங்கள் ஒரு பாறை மேல் உட்கார்ந்திருந்தாலும் அப்போதும் ஆனந்தமாக இருப்பதுப்படி என்று சொல்லி தெரிந்திருப்பதுதான் என்பதை முக்கியமான சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அசௌகரியமான அந்த பாறையின் மேல் நாங்கள் உட்கார்ந்திருக்கின்ற போதும் அதில் அப்படி சௌகரியமாக இருக்கலாம், அல்லது அந்த சூழலில் இருக்கக்கூடிய நல்லவற்றை எப்படி கண்டுகொள்ளலாம், எங்களை நாங்கள் மகிழ்ச்சியாக அந்த நிலையிலும் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது என்று சொன்னால், எப்போதும் நாங்கள் மகிழ்ச்சியான மனிதராக உலாவரக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு மனநிலை இல்லை என்று சொன்னால், எது கிடைத்தாலும் அல்லது எதை நாங்கள் அடைந்தாலும் எந்த இலக்கை நாங்கள் சென்று சேர்ந்தாலும் எங்களுக்கான அந்த முழுமையான மன திருப்தியும் மன மகிழ்ச்சியும் வந்து சேரப்போவதில்லை. எனவே இருக்கின்ற சூழ்நிலையில் எப்போதும் இயல்பாக நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியமானது என்பதைத்தான் இன்றைய நாளின் அழகான காலை சிந்தனையின் மூலமாகவும் சொல்லிக் கொள்கின்றோம். சூரிய வெளிச்சம் இல்லாத ஒரு ஆரம்பம் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த புதன்கிழமை இன்றைய நாள் மழை நாளாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அதே மாதிரியான நிலைமைகளை தான் இப்போது நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். காலையில் முகில் நிறைந்திருந்தது, மெல்லிய மழை தூறலும் ஆரம்பித்தாயிற்று. ஏற்கனவே அதே நிலைமைகள் இப்போது தொடர்கின்றது. மிக மெல்லிய மழை தூறல் பல இடங்களிலும் இருக்கக்கூடிய நிலைமையை இப்போது சந்திக்கின்றோம். இன்றைய பகல் பொழுது மழையுடன் தான் இருக்கும். தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். இடையில் ஒரு சில மணி நேரங்கள் ஒரு சில இடங்களில் மழை தூறல் ஓய்வடையலாம். ஆனாலும் தூறல் இருக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பிற்பகல் வேளையில் மட்டுமே ஒரு 5 மில்லிமீட்டர் அளவிலான தண்டஸ்டோம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைக்கு மாலையிலும் மெல்லிய தூறலுக்கான வாய்ப்புகளைத்தான் நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம் என்பதை இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியம் இன்றைக்கு இல்லை என்பதையும் இங்கு கூறலாம். 20 வெப்பநிலை, 23 இப்போது நாங்கள் உணர்கின்றோம். 23 வரை வெப்பநிலை உயர்ந்திருக்கும். இன்றைக்கு 30 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. எனவே மெல்லிய மழை தூருடன் சற்று வெப்பமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் தொடர இருக்கின்றது. 19 வரை வெப்பநிலை குறைந்து 20 டிகிரி செல்சியஸை நாங்கள் இரவில் உணர இருக்கின்றோம். சூரியன் மழை முகிலுக்கு பின்னால் இருக்கின்றார். 7:39 வரைக்கும் அவர் வெளிச்சத்தை தந்தாலும் நாங்கள் பார்க்க முடியாது. எனவே 7:39 தான் இன்றைக்கு சூரியன் அஸ்தமிக்கும் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நாளைய நாள் வெளிச்சமானதாகத்தான் வரப்போன்றது. பிரதானமாக வெயிலோடு காலை பொழுது இருக்கும். அதுக்கு பிறகு முயல் இருந்தாலும் வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கலாம். 23 வெப்பநிலை, 26 உணரப்போன்றோம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 22-24 உணரப்படும். சனி இடையாகவே இருக்க போன்றது. எனவே முகில் இல்லாமல் முழுமையான வெளிச்சத்தை நாங்கள் காணலாம் வெள்ளிக்கிழமை. தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஸ்கூல் தொடங்கியதுக்கு பிறகு வரப்போகின்ற ஒரு வீக்கெண்ட் முக்கியமானதாக இருக்கும் எல்லோருக்கும்.
சனிக்கிழமையை பொறுத்தளவில் பிரதானமாக வெயில் 23 வெப்பநிலை 27 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். 25 வெப்பநிலை உயர்வாகவும் 30 உணர்நிலை உயர்வாகவும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த திங்கள் 21-22 உணரப்போகின்றோம். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அடுத்த வாரத்தில் நீ என்று சொல்லி பார்த்தால் அடுத்த செவ்வாய்க்கிழமை மெல்லிய மழையுடன் கூடிய நிலைமை இருக்கலாம் என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் எதிர்வு கூறுகின்றன. 9:13 நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்சீன், 437-860-7002 437-860-7002
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீத், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்ப்ரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599
7: The station with the best music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.

நேற்று இன்று நாளையே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதன்கிழமையின் காலை பொழுதில் காலை 9:25 போக்குவரத்து நிலைமைகளை பார்த்து முரசுனால் பாடசாலைகள் தொடங்கிவிட்ட இந்த நிலையில் மீண்டும் எல்லோரும் வேலைக்கும் செல்ல தொடங்கிவிட்ட இந்த சூழ்நிலையில் தாமதங்கள் அதிகமாகத்தான் இனி பெரும்பாலும் இருக்க போகின்றன. எனவே நினைத்தவுடன் நினைத்த இடத்துக்கு நாங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் வீதிகளின் நிலைமைகளை பொறுத்தளவில் சற்று உருவாகி இருக்கின்றது என்பதை சொல்லலாம். தாமதங்கள் 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் மாக்கம் ரோடுக்கு முன்னர் காணப்படுகின்றது. எக்ஸ்பிரஸில் ஒரு விபத்து வந்து மாக்கம் ரோடுக்கு முன்னர் நீல்சன் தாண்டிய பகுதியில் சிறிய விபத்து ஒன்று நிகழ்ந்திருப்பதனால் அந்த பகுதியில் தாமதங்கள் சற்று அதிகம் இருக்கின்றது எக்ஸ்பிரஸில் தான். ஆனால் மாக்கம் தாண்டிய பகுதிகளில் கலெக்டர்ஸிலும் தாமதங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமை இப்போது தென்படுகின்றது. மக்கவான் வீதிக்கு முன்னரான பகுதியிலிருந்து எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து அதிக தாமதங்களை எதிர்கொள்கின்றது. கலெக்டர்ஸை பொறுத்தளவில் மக்கவான் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்களை அதிகம் எதிர்கொள்ளுகின்றது. கெனடி வீதி பகுதி வரைக்கும் அதிக தாமதங்கள் கலெக்டர்ஸில் இருக்கின்றன. எக்ஸ்பிரஸ் வார்டன் அவென்யூ பகுதியிலிருந்து மீண்டும் அதிகமான வாகன நெரிசல்களையும் எதிர்கொள்ளுகின்றது. இந்த பொழுதில் டிவிபி தாண்டிய பகுதிகள் வரைக்கும் எக்ஸ்பிரஸிலும் டிவிபி அந்த பகுதியிலிருந்து பேவியூ வரைக்கும் கலெக்டர்ஸிலும் அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டில் பாதஸ்ட் வரைக்குமே குறைந்த தாமதங்கள் தொடர்ந்திருக்கின்றன. அதன் பின்பும் கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றன. அதே நேரம் ஹைவே 400 தாண்டி பயணிக்கின்ற போது கலெக்டர்ஸில் மிக மிக அதிகமான தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். கலெக்டர்ஸில் வந்து ஒரு வாகன விபத்து நிகழ்ந்திருக்கின்றதாம் வெஸ்டர்ன் ரோட் தாண்டிய இடத்தில். எனவே இந்த விபத்து ஹைவே 400 பகுதியிலிருந்து கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்களை உயர்வாக ஆக்கியிருக்கின்றது என்பதையும் கூறலாம். எனவே தாமதங்கள் தொடர்ச்சியாக 401 வெஸ்ட் பவுண்டில் இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் தென்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்டை பார்த்து சொன்னால் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. மார்டின் ரோட் பகுதியிலிருந்து வாகன நெரிசல்கள் உயர்கின்றது. இந்த வேளையில் இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்குமே அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை இருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று குறைந்த தாமதங்கள் என்று சொன்னாலும் ஜேன் ஸ்ட்ரீட்டுக்கும் கீழ் ஸ்ட்ரீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாகத்தான் இப்போது காணப்படுகின்றன. அதன் பின்பு சற்று சுமூகமாக பயணிக்கலாம் பேவியூ வரைக்கும். பேவியூவிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்டில் பயணிப்பதற்கு நீங்கள் மிக மிக அதிகமான நேரம் செலவிடக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. வழக்கமாகவே இந்த காலை நேர போக்குவரத்துகளில் அதிக தாமதங்கள் டிவிபி சவுத் பவுண்டில் நிலவும். ஆனால் பேவியூவை அண்மித்த பகுதியில் சவுத் பவுண்டில் வந்து ஒரு வாகன விபத்து நிகழ்ந்திருக்கு. இதன் காரணமாக மிக மிக அதிகமான தாமதங்களை நீங்கள் டான்வெளி பாக்வேயில் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. சவுத் பவுண்ட் மிக மிக அதிக தாமதங்களை இப்போது கொண்டிருக்கின்றது. நார்த் பவுண்டின் நிலைமையை பார்த்தோம் சொன்னால் இக்லிங்டனுக்கு முன்னர் வாகன நெரிசல்கள் உயர்வான நிலை ஆரம்பிக்கின்றது. லோரன்ஸ் வரைக்குமே இந்த தாமதங்கள் தொடர்ந்திருக்கின்றன. அதன் பின்பு குறைந்த தாமதங்களை யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் சந்திக்க நேரிடும். டிவிபி சவுத் பவுண்டில் இந்த தாமதங்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலைமை 404 சவுத் பவுண்டிலும் கூட எதிரொலிக்கின்றது என்பதையும் சொல்லலாம். 404 சவுத் பவுண்டிலும் மிக கடும் வாகன நெரிசல்கள் இப்போது ஸ்டீல்ஸ் பகுதியிலிருந்து தொடர்ந்து காணப்படுகின்றன என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் வந்து செப்டம்பர் 9 வந்து டெடி பியர் டேயாக கடைபிடிக்கப்படுகின்றது. பலருக்கு அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடித்திருக்கக்கூடிய அவர்களிடையே மிக பிரபலமான அந்த பொம்மைகளில் ஒன்றுதான் இந்த டெடி பியர். ஆனால் பெரியவர்களுக்கும் கூட அது மிக பிடித்த ஒரு லவ்வபிள் டாயாகத்தான் காணப்படுகின்றது என்பதையும் இங்கு நிச்சயமாக சொல்லலாம். எனவே நாங்கள் எந்த அளவுக்கு அன்பை கொடுக்கின்றோமோ அதே அளவுக்கு அந்த அன்பை வந்து எதுவும் பேசாமலே அந்த டெலிபிய பொம்மை வந்து எங்களுக்கு கொடுக்கும். எங்களுக்கு ஒரு அதிகமான அந்த அழுத்தத்திலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பையும் இந்த டெடி பியர்ஸ் வந்து கொடுக்கின்றன என்பதை நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த டெடி பியர் தொடர்பாக என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இந்த ஆரவாரம் மிக்க அதிக மனிதர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தில் இருந்து ஒரு சிறிய அமைதியான ஒரு துணையை இந்த டெடி பியரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு டோயாகவும் கூட அது பலராலும் பார்க்கப்படுகின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 1900கள் அவற்றின் ஆரம்பத்தில் என்று சொல்லி பார்த்தால் வணிக நிறுவனங்கள் இந்த டெடி பியர்ஸின் அந்த பிரபலத்தை பயன்படுத்தி தங்களது தயாரிப்புகளை மிக மிக அதிகமாகவே சந்தைப்படுத்த தொடங்கினவாம். சோப் மற்றும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கான விளம்பரங்களில் டெடி பியர் படங்கள் இடம்பெற்று அந்த பொம்மையின் வசீகரத்துடன் தொடர்பு படுத்தி விற்பனையை அதிகரித்து கொண்டன என்றால் அதற்கு முன்பே இந்த டெடி பியர்ஸ் வந்து மிக பிரபலமாக மக்களிடையே இருந்திருக்கின்றன என்பதை நிச்சயமாக சொல்லலாம். இவற்றுக்கென்றே
ஒரு சில இடங்களில் வந்து மியூசியம் இருக்கின்றது டெரபியஸுக்கு என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், சவுத் கொரியாவில் ஜெஜு என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் வந்து இந்த டெரபியஸின் பல்வேறு வகையான அந்த பேஸை அங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் கூட இங்கு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கிலாண்டின் டோர்செட், அங்கும் கூட இந்த டெரபிய மியூசியம் பல கரடிகள், பழங்கால கரடிகளின் தொகுப்பு உட்பட பல்வேறுபட்ட பொம்மைகளை அங்கு காட்சிப்படுத்துகின்றார்கள் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த குழந்தைகள் மருத்துவமனைகளில் டெரபியஸின் பங்கு வந்து மிக மிக முக்கியமானது என்பதை கூறியிருக்கிறார்கள். இந்த தெரப்பியூட்டிக் பர்பஸஸ், அதற்காக டெரபியஸ் வந்து மருத்துவமனைகளில், அதில் குழந்தைகள் மருத்துவமனைகளில் மிக மிக அதிகமாகவே பயன்படுத்தப்படுகின்றன. இந்த குழந்தை நோயாளிகளுக்கு இந்த டெரபியஸை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு இந்த ஆறுதலை அது கொடுக்கின்றது. அதே நேரம் அவர்களுக்கு இந்த மருந்துகள் அல்லது சிகிச்சை தொடர்பான அந்த பதற்றம் அதிகரிக்காமலும் கூட அந்த டெரபியஸ் வந்து ஒரு ஆறுதலை கொடுத்து அவர்களை ஒரு சிகிச்சைக்கு நல்ல நிலைக்கு தயார்படுத்துகின்றது. மருத்துவ நடைமுறைகளுக்கு பெரிதும் உதவுகின்றதாம் இந்த டெரபியஸ் என்பது தொடர்பான தகவல்களும் பகிரப்படுகின்றன. இன்றைய தினம் டெரபியடே கடைபிடிக்கப்படுகின்றது. 9:31 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
1: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது, பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-688-2426.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
3: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
4: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

மனத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

9:43 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை பொழுதில் இந்த வழியில் ஒரு குட்டி கதை சொல்லக்கூடிய முக்கியமான சிந்தனையை நாங்களும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு முடி திருத்தகம், அதற்குள்ளே நுழைந்து தனது முடியை திருத்துவதற்காக ஒரு இளைஞன் வந்து அங்கிருக்கக்கூடிய நாட்காலியில் அமர்கின்றான். அங்கே இந்த முடி திருத்தும் வேலையை செய்திருக்கக்கூடிய அந்த மனிதர் புன்னகையோடு கேட்கின்றார், உனது தலைமுடியை நான் எப்படி கட் பண்ண வேண்டும், எந்த ஹீரோ ஸ்டைல் உனக்கு வேண்டும், பாலிவுட் ஹீரோ மாதிரியா இல்லை ஹாலிவுட் ஹீரோ மாதிரியா என்று சொல்லி கேட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் அந்த முடி திருத்தகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சுவர்களை சுட்டி காட்டுகின்றார். நான்கு பக்கங்களிலும் சுற்றி பலவிதமான ஹீரோக்களின் முகங்கள் அவர்களது அந்த முடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலோடு ஒட்டப்பட்டிருக்கின்றது. இப்போது வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞனும் ஒரு நொடி யோசித்து விட்டு சொல்லுகின்றான், அவர்கள் மாதிரியெல்லாம் எனக்கு வேண்டாம், ராஜமாணிக்கம் மாதிரி எனது தலைமுடியை வெட்டிவிடுங்கள் என்று சொல்லி. அந்த முடி திருத்தக்கூடிய நபருக்கு ஒரே திருத்தம், யார் அவர் என்று சொல்லி கேட்டபோது சிரித்துக்கொண்டே தனது கைபேசியில் ஒரு படத்தை காண்பிக்கின்றானாம். இப்போது அந்த முடி திருத்துபவர் புரிந்து கொள்ளுகின்றார், வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞனும் காட்டப்படுகின்ற அந்த படத்தில் இருக்கின்ற இளைஞனும் ஒரே நபர்கள்தான் என்று சொல்லி அவர் கண்டுகொள்ளுகின்றார். இப்போது அந்த இளைஞன் கம்பீரமாக சிரித்துக் கொண்டே சொல்லுகின்றானாம், நான் தான் அந்த ராஜமாணிக்கம், எனக்கு எது பொருத்தமோ, என் தலைக்கும் என் உருவத்திற்கும் எது சரியாக வருமோ அப்படியே எனது தலைமுடியை வெட்டிவிடுங்கள் என்று சொல்லி நம்பிக்கையுடன் கூறுகின்றான். எப்போதும் அடுத்தவர்களை பார்த்து அவர்களை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு நிகர் நாம் மட்டும்தான் என்று சொல்லி நாம் தான் முதலில் நம்பியாக வேண்டும். பிறரோடு நம்மை ஒப்பிட்டு நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதை விட முதலில் நம்மை நாமே நேசிக்கவும் கற்றுக்கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. அப்போதுதான் எங்களது மனதுக்குள் ஒரு தன்னம்பிக்கை, மன உறுதி எப்போதும் நிறைந்திருக்கும். மற்றவர்களது நகலாக வாழ்வதை விட நமக்கான அடையாளத்தோடு அசலாக வாழ்வதுதான் கம்பீரம் என்பதை இந்த அழகான குட்டி கதை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:45.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
1: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475986669.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4162-4462-4862-8212-0462. Some condition apply.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
9: பூவே பூவே பெண் பூவே,
8: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: ஐயா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மீரா பொய்யா
1: மீரா

நேரம் சரியாக காலை 10 மணியாக இருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் புதன்கிழமையின் காலை பொழுதில். இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். istfm102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ், யூடியூப்பில் இஸ்டெஃபம் 102.7. தொடர்ச்சியாக ஒரு சில நாட்கள் வந்து எரிபொருள் விலை மாற்றம் இல்லாமல் நீடித்திருந்தாலும் நாளைய தினம் செப்டம்பர் 10 தேதியில் 1% விலை உயரலாம் என்பதை இப்போது அறிவிக்கின்றார்கள். எனவே நாளைக்கு என்றிலும் பார்க்க 1% அதிகரித்த விலையில் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். 20 இப்போதைய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மலைத்தூரில் ஒரு சில இடங்களில் இருக்கின்றது. இதே நிலைமைகள் இன்று தொடரும். 12 மணி அளவில் அதிக மழைக்கான சாத்தியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பிற்பகல் வேளையிலும் தொடர்ச்சியான தூறல் இருக்கும். ஒட்டுமொத்தமாக 2-4 மில்லிமீட்டர் பிற்பகல் வேளையில் நாங்கள் பெறக்கூடிய அந்த மழை பொழிவாக இருக்கும். மாலை பொழுதில் மெல்லிய தூறல் 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. எனவே இன்று வெளிச்சத்தை நாங்கள் காண முடியாது. மழை தூறலோடுதான் பகல் பொழுதை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 23 வரை வெப்பநிலை உயர்கின்றது. 29 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். இன்று கூடிய உணர்வாக 7:39 இரவில் சூரியன் அஸ்தமிக்கும். வெளிச்சத்தை தராவிட்டாலும் கூட சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் 7:39. இன்றைய தினம் காலநிலை தகவல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சதர்ன் ஒன்டாரியோவின் பல இடங்கள் அல்லது ஒன்டாரியோவின் பல இடங்கள் சிவிய தண்டர் ஸ்டோம்ஸை சந்திக்க இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மீண்டும் வெள்ள அபாயங்களும் கூட பல இடங்களில் நீடிக்க இருக்கின்றது என்பது தொடர்பான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருப்பதை இங்கு காண முடிகின்றது. இன்றைக்கு புதன்கிழமை என்றுதான் ஒன்டாரியோ முழுவதிலுமே கடுமையான இடியுடன் கூடிய மழை உட்பட பரவலான மழை வந்து எதிர்பார்க்கப்படுகின்றதாம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தின் அளவு 40-60 மில்லிமீட்டர் வரை இருக்கும் என்று சொல்லி கணிப்பிடப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த நிலைமையில் மழை அதிகம் பெய்கின்ற போது பல இடங்களிலும் வெள்ளம் ஏற்படுமாம். மண் அந்த நீரையெல்லாம் உறிஞ்ச முடியாமல் அதிக அளவிலே நீர் தேங்கி இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கக்கூடிய அபாயம் அதிகரித்திருப்பதைத்தான் இந்த தகவல் சொல்வதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த தண்டர் ஸ்டோம் ஆக்டிவிட்டியோடு சேர்த்து காற்றும் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்ற போது பாதிப்புகள் இன்னமும் உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. ஸ்காப்ரோ பகுதிகளுக்கு அதிக அளவில் மழை இல்லை என்று சொன்னாலும் ஒன்டாரியோவின் ஏனைய இடங்கள் தான் இந்த மாதிரியான நிலைமைகளை சந்திக்கக்கூடும் என்பது தொடர்பான எச்சரிக்கைகள் இன்று வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இந்த காட்டேஜ் கவுண்டி மற்றும் மஸ்கோகா போன்ற இடங்களிலெல்லாம் மிக அதிகமான மழை மற்றும் ஸ்டோம் போன்றவற்றையும் கூட எதிர்பார்க்கின்றார்கள். பாரி சவுண்ட் வந்து 20-30 மில்லிமீட்டரிலும் பார்க்க அதிகமான மழை பொழிவை இன்று எதிர்கொள்ள நேரிடும் என்பது தொடர்பான தகவல்களும் பகிரப்பட்டிருக்கின்றன. லேக் ஏரி அதனை அண்மித்த பகுதிகளில் தான் இந்த 80+ கிலோமீட்டர் என்ற வேகத்தில் காற்றும் வீசக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றமை தொடர்பான இந்த தகவல்களையும் இன்று பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே மீண்டும் ஒரு மழை நாளை என்று நாங்கள் சந்திக்கின்றோம். ஒரு சில இடங்களில் அதிக மழை, ஒரு சில இடங்களில் சற்று மிதமான மழை என்று சொல்லித்தான் இன்றைய நிலைமைகள் தொடர இருக்கின்றன. நாளைக்கு வியாழக்கிழமை வந்து வெளிச்சமானதாக இருக்கும். வெளிச்சமும் முகிலும் அடைந்திருக்கப் போகின்றது. நாளைய தினம் 23 வரை வெப்பநிலை உயர்ந்து 26 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவில் 22-24 உணரப்படும். வெயில் நிறைந்து ஒரு பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். வெளிச்சமான வெள்ளிக்கிழமை வரப்போகின்றது. தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை 23-27 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அதே மாதிரி தான். முகில் இருந்தாலும் வெளிச்சத்தை நாங்கள் அதிகம் காணப்போகின்றோம். 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 30 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை 21-22 உணரக்கூடியதாக இருக்கும். சூரிய வருஷமும் முகிலும் இணைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் மழைத்தூருளை தரக்கூடிய ஒரு நாளாக அடுத்த வாரத்தில் இருக்கலாம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் பகிரப்படுகின்றன. நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காலை 10:04 ஆகியிருக்கின்றது.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது காலை 10:09 ஆகியிருக்கின்றது. ஜூலை மாதத்துக்கு பிறகு எண்ணெய் விலை மீண்டும் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் இப்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளும் மாறி மாறி இந்த கப்பல்கள் மீது நடத்தக்கூடிய தீவிரமான தாக்குதல்கள் என்பது தொடர்பாகவும் இப்போது இன்றைய தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 6 மாத கால போர் தொடங்கியதிலிருந்து இரண்டு தரப்பினராலும் கப்பல் போக்குவரத்துகள் மீது நடத்தப்பட்ட 10 தாக்குதல்களின் மிகப்பெரிய அலைதான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பதாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா வந்து 5 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை மூழ்கடித்ததை தொடர்ந்து ஹோமுஸ் நீரிணைக்கு அருகே ஒரு 10 கப்பல்களை தாக்கியிருப்பதாக இன்று புதன்கிழமை ஈரான் அறிவித்திருப்பதையும் காண முடிகின்றது. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ் இன்றைக்கு முக்கியமான ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்கின்றது. ஈஸ்டர்ன் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அல் அர்சாக் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்க படைகளின் முகாம் அமைந்திருக்கின்ற அந்த பகுதி மீது தாங்கள் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கின்றோம் என்று சொல்லி IRGC அறிவித்திருக்கின்றது இன்றைக்கு. அதே நேரம் 2 US வெசல்ஸும் கூட தாக்கப்பட்டிருக்கின்றன தங்களால் என்பதை IRGC சொல்லியிருக்கின்றது. இதை விட 8 எண்ணெய் கப்பல்களையும் கூட தாக்கியிருக்கின்றோம். இவை வந்து இந்த எண்ணெய் கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸின் ஊடாக கடந்து செல்வதற்கு முற்பட்ட கப்பல்கள், அவற்றைத்தான் நாங்கள் தாக்கியிருக்கின்றோம் என்று சொல்லியும் ஈரான் அறிவித்திருப்பதாக இன்றைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த வைட்டல் வாட்டர்வே முக்கியமான அந்த நீர்வழி பாதையிலும் அதனை சுற்றியும் நடக்கக்கூடிய இந்த தீவிரமான தாக்குதல்களின் காரணமாக எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. இதன் விளைவாக இந்த பிரெண்ட் க்ரூட் பெஞ்ச்மார்க் அந்த ஆயில் பிரைஸ் வந்து 1 barrel 100 American dollars தாண்டியிருக்கின்றது. ஜூலை மாதத்திற்கு பிறகு முதல் தடவையாக இந்த விலை உயர்வு இப்போது ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த விவரங்களை இன்று பகிர்ந்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ஹோமுஸ் நீரிணையின் ஊடாக செல்லக்கூடிய அந்த கப்பல்கள் தாக்கப்படுகின்றமை நடைபெறுகின்ற இந்த சூழ்நிலையில் யமன் அந்த நாட்டின் மிக அதிகமான பகுதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஈரானிய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய அந்த ஹூத்திஸ் கிளர்ச்சி குழுவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான அந்த ஒரு மோதலும் கூட எரிசக்தி சந்தைகளில் இன்னும் அதிகமான நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று செவ்வாய்க்கிழமையும் கூட இந்த ஹூத்திஸ் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய 4 நகரங்களை தாக்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த நகரங்களில் இருக்கக்கூடிய ஆயில் இன்ஸ்டலேஷன்ஸ் தீப்பிடித்து எரிவதன் காரணமாக உருவாகக்கூடிய மிக பெரிய அளவிலான பொய் மூட்டம் மற்றும் தீயை ஸ்பேஸில் இருந்து கூட காண முடிந்திருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் சவுதி அதிகாரிகள் 73 பேர் வந்து காயமடைந்திருக்கின்றமை தொடர்பாகவும் நேற்றைய தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் அமெரிக்காவின் அரசியல் என்று சொல்லி பார்த்தால் இப்போதைய இந்த எண்ணெய் விலை உயர்வு வந்து அரசியல் ரீதியாக ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாகத்தான் இப்போது காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வர இருக்கின்றமே எல்லோருக்கும் தெரியும். எனவே வெறும் ஒரு 2 மாத காலமே அதற்கு அந்த இடைக்கால தேர்தல்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் எரிபொருள் நிரப்பும் இடங்களில் மிக அதிகமான நெருக்கடியை மீண்டும் இப்போது உணர்ந்திருக்கின்றமை அரசியல் ரீதியாக ஒரு உணர்திறன் மிக்க ஒரு பிரச்சனையை தான் இப்போது உருவாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. அமெரிக்காவில் நேற்று செவ்வாய்க்கிழமை 1 gallon ஆஃப் ரெகுலர் கேசோலின் வந்து ஒரு $4.15 நேற்றுக்கு விற்கப்பட்டிருக்கின்றதா. இது ஒரு வருடத்திற்கு முந்தைய விலையிலிருந்து 26% அதிகரிப்பு என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் டீசல் பிரைஸ் வந்து நேற்றைய தினம் $5.90 ஒரு கலன் விற்கப்பட்டிருக்கின்றது. இது 59% அதிகரிப்பு கடந்த வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் என்பது தொடர்பாகவும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கனடாவிலும் இதே நிலைமை இருக்கின்றதை தான் இப்போதைய செய்திகள் காட்டுகின்றன. ஈரான் மீதான அந்த யுத்தம் தொடங்கியதிலிருந்து கனடா முழுவதுமே சராசரி ஆயில் பிரைசஸ் உயர்ந்திருக்கின்றன. பெரும்பாலான இடங்களில் 25% 40% வரை அதிகரித்த விலையில்தான்
எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. இதன் விளைவாக அந்த எரிபொருள் விலையை சற்று குறைவாக பேணுவதற்கு ஃபெடரல் கவர்மெண்ட் இந்த கேஸ் தொடர்பான அந்த சலுகை வரி அதனை இடைநிறுத்தக்கூடிய அறிவிப்பை எதிர்வரும் 2027 ஜனவரி நிறைவு வரைக்கும் நீடித்திருக்கின்றமையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளையில் அமெரிக்கா என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இரவோடு இரவாக நாங்கள் 5 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை முழுமையாக அளித்திருக்கின்றோம் என்பதையும் அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிகாரிகள். மேலும் அந்த கப்பல்கள் மூழ்குவதற்கு முன்பு அவை தீப்பிடித்து எரிந்த காணொளியையும் கூட அமெரிக்கா வெளியிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 IRGC அதாவது ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு அமெரிக்க கப்பலை 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலம் குறிவைத்ததுக்கு பதிலடியாகத்தான் இந்த ஈரானிய கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா அந்த விவரங்களையும் பகிர்ந்திருக்கின்றது. 10:15 நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: music. On your favorite station, 102.7. It's East FM. Sun City Plaza-வில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
3: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். புதன்கிழமை காலை இப்பொழுதில் நேரம் இப்பொழுது காலை 10:27 ஆகியிருக்கின்றது. 5 பேபி ஒராங்குடான்ஸ் இந்தியாவின் ஒடிசாவில் ஒரு ஹைவேக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று செவ்வாய்க்கிழமைதான் அந்த 5 பேபி ஒராங்குடான்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பாக இந்த விவரங்கள் வெளியிடப்படுகின்றது. இந்தியாவின் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் ஒடிசா, அங்குதான் அதன் இயற்கையான வாழ்விடத்திலிருந்து மிக மிக தொலைவில் அந்த பேபி ஒராங்குடான்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றமை இப்போது விசாரணைகளை தூண்டிவிட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக இங்கு இந்த விவரங்களை காண முடிகின்றது. போட்டோகிராஃப்ஸ் மற்றும் வீடியோஸை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆன்லைனில் மிக அதிகமாகவே அவை பகிரப்பட்டவையாக இருக்கின்றன. இந்த யங் ஏப்ஸ் வந்து ஒரு காட்டின் நிலத்தில் பனானாஸ் மற்றும் நட்ஸை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றமை தொடர்பான அந்த படங்களை வெளியிட்டிருந்தார்கள். 1000 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் அவை வாழக்கூடிய இயற்கையான பகுதிகளிலிருந்து அவை இருக்கின்ற அந்த காட்சிகளும் கூட வெளியிடப்பட்டிருந்ததை இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஒராங்குடான்ஸை பொறுத்தளவில் இவை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட உயிரினங்கள் இல்லை என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்தோனேஷியா, மலேசியா போன்ற இடங்களில் இருக்கின்ற மிக அடர்த்தியான காடுகளில் வாழக்கூடியவையாக தான் அவை இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த போனியோ ஸ்மாத்ரா, சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஐலண்ட்ஸ் ஆக இருக்கக்கூடிய போனியோ ஸ்மாத்ரா போன்ற இடங்களில்தான் இவை இயற்கையாக வாழுகின்றனவாம். இந்த போனியோ காடுகள் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து மலேசியா, இந்தோனேஷியா, புரூனை ஆகிய நாடுகளால் பகிரப்படக்கூடிய ஒரு காடுகளாக காணப்படுகின்றன. இந்த போனியோ ஐலண்ட்ஸில் தான் இந்த போனியன் ஒராங்குடான்ஸ் அதிகம் வாழுகின்றன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஷாராவாக் மற்றும் ஷாபா என்று சொல்லப்படுகின்ற அந்த காடுகள் தான் அவற்றின் இயற்கை வாழ்விடங்கள் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிரேட் ஏப்ஸை பொறுத்தளவில் இவை வந்து மிக தனித்துவமான சிவப்பு நிற ஒரு பிரவுன் கலரில், ரெட்டிஷ் பிரவுன் கலரில் இருக்கக்கூடிய தலைமுடிகள் இருக்கக்கூடிய உயிரினங்களாக சொல்லப்படுகின்றன. இந்த உடல் ரோமங்களும் கூட கிட்டத்தட்ட அதே கலரில் தானாம் இருக்கும், ரெட்டிஷ் பிரவுன் கலரில். இந்த உயிரினங்கள் வந்து மிக மிக அதிகமாகவே பாப்புலேஷன் டிக்ளைன்ஸை இப்போது சந்தித்து வருகின்றன. காரணம் வாழ்விடங்கள் இழக்கப்படுதல், காடுகள் அழிக்கப்படுதல், அதே நேரம் இல்லீகல் வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங்கும் கூட அதன் எண்ணிக்கை குறைவுக்கு பெரும் காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். வைல்ட் லைஃப் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் வந்து ஒரு கணக்கெடுப்பு ஒன்றை செய்திருந்ததாம். இந்த போனியோ மற்றும் சுமாத்ரா போன்ற காடுகளில் இயற்கையாக வாழக்கூடிய ஒராங்குடான்ஸை அவர்கள் கணக்கெடுத்த போது வெறும் 1,04,000 ஒராங்குடான்ஸ் மட்டும்தானாம் அங்கு கணக்கிடப்பட்டிருந்தன. ஆனால் 100 முன்பு அந்த பகுதிகளில் 230,000 அதிகமான ஒராங்குடான்ஸ் வாழ்ந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதே நேரம் 3வது இந்த ஒராங்குடான் ஸ்பீஷிஸ் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து தப்பநூலி ஒராங்குடான் என்று சொல்லப்படுகின்றது. இவை வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லிஸ்டில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. காடுகளில் இயற்கையாக வெறும் 800 குறைவான இண்டிவிஜுவல்ஸை தான் நாம் இப்போது பார்க்க முடிகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்தியாவின் ஒடிசாவில் அவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றமே இந்தியாவிற்குள் இந்த விலங்குகளை கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட வழித்தடம் குறித்து இப்போது விசாரணைகளை தூண்டிவிட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே இந்த வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்ஸ் வந்து செயற்படுகின்றன. சர்வதேச ரீதியாக தான் இந்த காட்டு விலங்குகளை கடத்தக்கூடிய பெரிய நெட்வொர்க்ஸ் செயற்படுவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் இவை இந்தியாவுக்குள் கடத்தி வரப்பட்டு அதுக்கு பிறகு அந்த ஹைவேக்கு அருகில் இருக்கின்ற அந்த காட்டில் அவை கைவிடப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாகவும் இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அவை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன, யாரால், எந்த நெட்வொர்க்கினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் இப்போதைய இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் இப்போது அந்த 5 பேபி ஒராங்குடான்ஸும் பாதுகாப்பாக அருகில் இருக்கக்கூடிய நந்தன்கானன் ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றதாம். இது வந்து ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அங்கு இவை இந்த குவாரண்டீனுக்கு
குழு உட்படுத்தப்பட்டு இப்போது மிகச்சரியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன என்பது தொடர்பான தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 10:32.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiel, Mechanicum Middlefield, Ikumidayil. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar survey valangukirar. 416-299-1020.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
5: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KMBusiness.ca.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
4: ஸ்கார்போரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்கார்போரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.ca.

0: மரகதமணியின் இசையில் எல்லாமே என் காதலி திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்திருக்கும் நேரம் 10:45. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்டலர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 15 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
2: சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:54 இருக்கின்றது. இந்த வாரம் வந்து பல போக்குவரத்து மையங்களில் ஏற்பட்டிருந்த பல மணி நேர வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு முடக்கத்தின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 2000 விமானங்கள் யுகேயில் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்போது அங்கிருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மீண்டும் சேவைகளை தொடங்குவதற்கு தீவிரமாக முயற்சித்து வருகின்றமை தொடர்பான இன்றைய செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பகுதிகளில் குறிப்பாக லண்டன் ஏர்போர்ட்ஸ் ஆக இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையங்களாக இருக்கக்கூடிய ஹீத்ரோ, கேட்விக் மற்றும் ஸ்டான்ஸ்டெட் போன்ற விமான நிலையங்களில் தங்களது விமானங்களை இயக்கக்கூடிய இந்த ரீஜனல் கேரியர்ஸ் வந்து மிக அதிகமான விமானங்களை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவித்திருப்பதையும் இப்போதும் காண முடிகின்றது. இன்று புதன்கிழமை மீண்டும் ஒரு சில விமானங்கள் இயக்கப்படுகின்றன என்று சொன்னாலும் தொடர்ச்சியாகவே பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பயணிகள் வந்து மிக மிக அதிகமான தாமதங்களையும் தொடர்ந்து எதிர்கொள்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. யுகேயின் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ப்ரொவைடராக இருக்கக்கூடிய நாட்ஸ் என்று சொல்லி சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற நேஷனல் ஏர் டிராஃபிக் சர்வீசஸ் இப்போது இந்த சிக்கல்கள் தொடர்பான மிக அதிகமான விமர்சனங்களையும் கூட எதிர்கொண்டிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. யுகேயின் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியும் நேரடியாக இந்த நாட்ஸ் அதன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவை தொடர்பு கொண்டு இப்போதைய நிலைமைகள் தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் என்பது தொடர்பாக கூட இந்த விவரங்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. லண்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட்ஸ் ஹீத்ரூ, கேட்விக், ஸ்டான்ஸ்டெட் போன்ற விமான நிலையங்கள் இப்போதும் கூட இந்த டிஸ்ரப்ஷன் தொடர்பாக அறிவித்திருக்கின்றன. அதே நேரம் இந்த மான்செஸ்டரில் இருக்கக்கூடிய விமான நிலையமும் கூட தங்களிடமும் இந்த மாதிரியான சேவை பாதிப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக அறிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். நேற்று செவ்வாய்க்கிழமை மட்டுமே ஒரு 1,950 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டது. இந்த யுகே ஏர்போர்ட்ஸுக்கு வரக்கூடியவை மற்றும் அங்கிருந்து புறப்படக்கூடியவை என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இன்றைக்கு புதன்கிழமை 291 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றமை தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 2000 அதிகமான விமான சேவைகள் ரத்து செய்யப்படக்கூடிய சூழ்நிலையை பல மணி நேரம் நீடித்திருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவுட்டேஜ் வந்து ஏற்படுத்தி இருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹீத்ரோ ஏர்போர்ட் இன்றைக்கு புதன்கிழமை முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றது. எங்களது விமான சேவைகள் மீண்டும் தொடங்கியிருக்கின்றன, ஆனாலும் கூட நாங்கள் இப்போது பல மாற்றங்களை செய்து வருவதன் காரணமாக இன்னமும் இந்த டிஸ்ரப்ஷன் தொடரக்கூடும் என்று சொல்லி இன்றைக்கு காலை பொழுதில் ஹீத்ரோ விமான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. அதே மாதிரி தான் ஏனைய விமான நிலையங்களும் கேட்விக் மற்றும் ஸ்டான்ஸ்டெட் போன்றவையும் கூட இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிட்டிருப்பதை பகிர்ந்து கொள்ளலாம். ஹீத்ரோ ஏர்போர்ட் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட் என்பது அங்கு சென்றிருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அதே நேரம் வேர்ல்ட் 7th பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாகவும் கூட அது பார்க்கப்படுகின்றது. இந்த பேசஞ்சர் டிராஃபிக் 2025 ஆண்டில் எடுத்திருக்கக்கூடிய அந்த தரவுகளின் அடிப்படையில் 7வது உலகத்தின் மிக பரபரப்பான ஒரு விமான நிலையமாகவும் கூட ஹீத்ரோ ஏர்போர்ட் விளங்குகின்றமை முக்கியமான தகவலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கடந்த வருடம் என்று சொல்லி பார்த்தால் 84 மில்லியன் மக்கள் வந்து இந்த விமான நிலையத்தின் ஊடாக பல்வேறுபட்ட விமான பயணங்களை செய்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இப்போது மீண்டும் இந்த விமான நிலையம் பல்வேறுபட்ட இடையூறுகளை சந்திக்கின்றதாம். இதே மாதிரி ஏற்கனவே நிகழ்ந்திருப்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 2023 அப்போதே இந்த சம்மர் காலத்தில் மிக பிஸியாக இருந்திருக்கக்கூடிய அந்த விமான பயண சேவைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றமையும் கூட பல்வேறுபட்ட சிக்கல்களை ஏற்படுத்தியிருந்தது. மீண்டும் அதே மாதிரியான டிஸ்ரப்ஷன்ஸ் அங்கு தொடர்கின்றமை தொடர்பான செய்திகள் வெளியிடப்படுகின்றன. 10:58 நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

நேரம் காலம் 11:04 இஸ்டெஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃப்எம் 102.7. எரிபொருள் விலை 1% நாளைக்கு அதிகரித்திருக்க கூடும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 21 இப்போதைய வெப்பநிலை 24°C உடல்நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மழை இருக்கின்றது வெளியில். தொடர்ச்சியாகவே மழை தூளுக்கான சாத்தியங்களை தான் இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால் பிற்பகல் வேளையில் 1-3 mm வரைக்கும் தொடர்ச்சியான மழை தூறல் இருக்குவோம். மாலை பொழுதில் மெல்லிய தூறல் 1 mm குறைவாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. சூரிய வெளிச்சத்தை நாங்கள் இன்று காண முடியாது. தொடர்ச்சியாக மழை தூறலும் மழை முகிலும் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளைத்தான் சந்திக்கின்றோம். வெப்பநிலை உயர்வு 23 இருக்கும். 29°C உணர இருக்கின்றோம். இரவில் 19-20°C இரவின் உடல்நிலையாகவும் இன்று உணரப்படும் என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வியாழக்கிழமை நாளைய நாள் வெளிச்சத்தோடு இருக்கும். வெளிச்சம் முகிலும் இணைந்திருக்கும். 23 வெப்பநிலை, 26 உணரப்படும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை மிக வெளிச்சமான ஒரு பகல் பொழுதை கொண்டுவர இருக்கின்றது. 22 வரை வெப்பநிலை உயர்ந்து 24°C உணர இருக்கின்றோம். வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை பிரதானமாக வெயில், 23 வெப்பநிலை, 27 உணர படும். ஞாயிற்றுக்கிழமையும் வெயில் தான் அதிகம் இருக்கும். 25 வெப்பநிலையாகவும் 30 உணர்நிலையாகவும் இருக்கும். அடுத்த திங்கள் சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 21 வெப்பநிலை, 22°C நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் தொடர்பான தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய 2வது கூட்டம் இன்று செப்டம்பர் 9 சென்னையில் நடக்கின்றதாம். இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று சொல்லி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அறிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு தமிழக வெற்றிக் கழக அரசை தொடர்ந்து நடத்துவதற்கு மட்டுமே. தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் சேரவோ அல்லது தவைக்க எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் ஆதரிக்கவோ அல்ல என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்படுகின்றன. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்ற நிலையில் இடதுசாரிகள் மட்டும் கூட்டணியில் சேராத நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களையும் இன்று காண முடிகின்றது. நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். 11:07.

வேறு நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் காலை 11:11 ஆகியிருக்கிறது. நீங்க வந்து குடிக்கக்கூடிய அந்த டீ காஃபி அல்லது ஏதாவது ஒரு பானம், இதை வந்து மிக மிக அதிகமான சூடாக குடிக்கின்றீர்களா? கண்டிப்பாக இந்த ஆய்வு முடிவு தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இங்கிலாந்தில் ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாம். காஃபி டீ போன்ற பானங்களை தொடர்ந்து சூடாக அருந்துவது எங்களது உணவு குழாயில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக ஆராயப்பட்டதில் இந்த மாதிரி சூடாக நாங்கள் காஃபியையோ டீயையோ அல்லது ஏதாவது ஒரு பானத்தையோ குடிக்கின்ற போது எசோஃபேஜியல் கேன்சர் என்று சொல்லப்படக்கூடிய உணவு குழாய் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் அதிகரிப்பது தொடர்பாக தான் அந்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் கேன்சர் அந்த ஒரு ஜேர்னலில் தான் இந்த கேன்சர் தொடர்பான புதிய ஆய்வு முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு 10 லட்சம் பேர் வந்து இந்த ஆய்வில் கலந்து கொண்டிருந்தார்களாம். இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆய்வு இது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. மிக அதிக அளவிலானவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் அங்கு சேகரிக்கப்பட்டு தான் இந்த முடிவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வில் கலந்து கொண்டவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் மிக சூடான பானங்களை குடித்தவர்களுக்கு மிதமான சூட்டில் டீயோ காஃபியோ குடித்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கேன்சர் ஏற்படக்கூடிய அபாயம் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருந்தமையும் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் தான் இந்த ஆய்வை செய்து இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் கேன்சரில் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லப்படுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால் 65 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வெப்பநிலையை கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பானமும் மிக சூடானது என்று சொல்லித்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். 65 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேற்பட்ட வெப்பநிலையை கொண்டிருக்கக்கூடிய பானங்கள் அவை வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆய்வில் கலந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் சொல்லியிருக்கின்றார்களாம், ஒரு நாளைக்கு நாங்கள் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட தடவை சூடான டீயோ காஃபியோ குடிக்கின்றோம் என்று சொல்லி அது அவர்களுக்கு இந்த கேன்சர் வரக்கூடிய ஆபத்தை இன்னமும் அதிகரித்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றது. எனவே இந்த டீ காஃபி போன்றவற்றை நாங்கள் மிக சூடாக உருவாக்கி அதில் கொஞ்சம் குளிர்மையான பாலை சேர்க்கின்ற போது அதன் வெப்பநிலையை அது ஓரளவுக்கு குறைக்கும் என்று சொன்னாலும் அதை குடிப்பதற்கு முன்பு நாங்கள் கொஞ்ச நேரம் ஆறவிடுவது நல்லது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அடுப்பில் வைத்து கொதிக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் என்று சொல்லி பார்த்தால் ஒரு 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அந்த வெப்பநிலையை கொண்டிருக்கும். எனவே இந்த நிலையில் அந்த தண்ணீரை நாங்கள் டீ காஃபி தயாரிக்க பயன்படுத்துகின்ற போது அதே வெப்பநிலையில் தான் அந்த கொதி நிலையில் தான் அந்த 100 டிகிரி செல்சியஸில் தான் அந்த டீயோ காஃபியோ இருக்கும். அதை நாங்கள் குடிக்கக்கூடிய அந்த கப்பில் ஊற்றியதுக்கு பிறகு அதன் வெப்பநிலை கொஞ்ச நேரத்தில் ஒரு 90 டிகிரி செல்சியஸ் அல்லது 95 டிகிரி செல்சியஸாக குறையலாம். எனவே அந்த டீ காஃபி அல்லது ஏதாவது ஒரு பானம் வந்து கொஞ்சம் சூடு தணிந்து அதுக்கு பிறகு பாதுகாப்பான அந்த வெப்பநிலைக்கு அது வரும் வரை நாங்கள் சில நிமிடங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து குடிப்பது தான் நல்லது என்று சொல்லியும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சூடான பானம் வந்து எவ்வளவு நேரம் ஆற வேண்டும் என்பது தொடர்பாக குறிப்பிட முடியவில்லை என்பதையும் அந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம்னு சொன்னால் அந்த டீ காஃபி வந்து ஆறக்கூடிய அந்த நேரம் சுற்றுச்சூழல் வெப்பநிலையிலும் கூட செல்வாக்கு செலுத்துகின்றது இல்லை. அதன் காரணமாகத்தான் நாங்கள் வந்து சரியாக அதனை சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு பாதுகாப்பான வெப்பநிலைக்கு அது வருகின்ற வரை காத்திருப்பது நல்லது என்பதைத்தான் அவர்கள் சரியான முடிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்து நாங்கள் இந்த சூடான பானங்களை அருந்துவது எங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்தை குறைக்கும். இதே மாதிரி தான் சவுத் அமெரிக்காவிலும் கூட ஒரு சில ஆய்வுகள் செய்யப்பட்டதாம். அங்கே வந்து மேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹேர்பல் ட்ரிங்கை சூடாக குடிப்பார்களாம். எனவே அங்கு செய்யப்பட்ட ஆய்வுகளிலும் கூட இந்த சூடான அந்த ட்ரிங்க்ஸுக்கும் எங்களது உணவு குழாயில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் இடையே தொடர்பு இருப்பது அவதானிக்கப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் அதிக வெப்பநிலையில் இருக்கக்கூடிய அந்த திரவங்கள் வந்து எங்களது உடலில் கேன்சர் வரக்கூடிய அந்த ஆபத்தை உயர்த்துகின்றது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் முக்கியமான ஒரு சில தகவல்களை மனதில் வைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஒரு சிலர் வந்து இந்த கடைகளிலிருந்து காஃபி டீயை நாங்கள் வாங்கி சென்று குடிப்போம். இந்த காஃபி கப்புக்குள் அவற்றை
விடுகின்ற போதும் கூட எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த அளவுகள் அந்த வெப்பநிலை இருத்தல் அவசியம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 49 ஒரு 60 டிகிரி செல்சியஸ் வரையான அந்த வெப்பநிலை தான் நாம் பாதுகாப்பான ஒரு வெப்பநிலையாக இருக்கும். இந்த சூடான பானங்களை நாங்கள் ஏதாவது ஒரு கப்பில் எடுத்து செல்லுகின்ற போது என்பது தொடர்பாகவும் கூட இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்து அந்த குடிக்கக்கூடிய அந்த சூடான பானங்களை ஆற வைத்து குடித்தல் எங்களுக்கு பாதுகாப்பானது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதில் இந்த ஸ்குவாமஸ் செல் எசோஃபேஜியல் கேன்சர் என்பது ஒரு அரிதான கேன்சர் தான். ஆனாலும் கூட அது வரக்கூடிய ஆபத்தை நாங்கள் குறைக்கலாம் என்பது தான் இங்கு இந்த ஆய்வு முடிவின் நோக்கமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த எசோஃபேஜியல் கேன்சர் அது வருகின்ற நிலையில் அதன் அறிகுறியாக பல விடயங்கள் இருக்கலாமாம். இந்த ஹார்ட்பர்ன் என்று சொல்லப்படக்கூடிய நெஞ்சரிச்சல் இருக்கலாம், எங்களுக்கு இன்டைஜஷன் இருக்கலாம், உணவு சமிக்காமல் இருத்தல், அல்லது தொண்டையங்கள் அல்லது மார்பு பகுதியில் வலி, திடீரென்று எடை குறைதல் போன்றவை அறிகுறிகளாக இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களையும் இங்கு வெளியிடுகின்றனர். நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை 11:18

0: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரொபர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh 416-788-2426.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: ஸ்காம்பரோ மற்றும் மார்க்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 416-446-4080.
3: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
8: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
7: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
9: காற்றில் பரவும் இசை போல. East FM.

நேரின்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 11:30 ஆகியிருக்கின்றது. இந்த வேளையில் இந்தியாவின் ஆந்திராவில் ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து 13 பேனைகள் மற்றும் 5 இந்த மரக்கரண்டிகள் மற்றும் ஒரு மெழுகுவர்த்தி என்பவை சத்திர சிகிச்சையின் மூலமாக அகற்றப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பேனை வந்து ஒரு 25 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நீளமாக இருந்தது என்பது தொடர்பான தகவல்களும் பகிரப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்கள் வந்து எல்லாவற்றையுமே வெற்றிகரமாக அகற்றி அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்தியாவில் ஆந்திர மாநிலம் நரசராவ்பேட் அந்த பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு 33 வயதான திருமணமான பெண் தானா, ஒரு விதமான ஒரு வலி ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு வந்து இசிஜி மற்றும் எண்டோஸ்கோபி போன்ற பரிசோதனைகள் செய்யப்பட்டிருந்தன. இசிஜியில் எதுவும் தெரியவில்லை என்று சொன்னாலும் எண்டோஸ்கோபியின் போதுதான் அவரது வயிற்றில் இந்த பேனைகள், கரண்டிகள், மெழுகுவர்த்திகள் போன்றவை இருந்தமை அவதானிக்கப்பட்டது. எனவே உடனடியாக சிடி ஸ்கேன் எடுத்து அதை உறுதி செய்ததுக்கு பிறகுதான் இந்த எண்டோஸ்கோபி மற்றும் லெப்ரோஸ்கோபி இரண்டையும் செய்து அந்த அறுவை சிகிச்சை அதனை செய்து அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அகற்றியிருப்பதாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு 25 சென்டிமீட்டர் நீளமான ஒரு பேனையும் அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்தமை இன்னும் சற்று அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு துளையும் கூட அந்த பேனையினால் அவரது வயிற்றில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரி இந்த பேனைகள் மற்றும் வெவ்வேறு பொருட்கள் போன்றவற்றை உட்கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், எப்படி அவை அந்த பெண்ணின் வயிற்றில் சென்றிருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் கூட இங்கு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு விதமான மனநல பிரச்சனை அதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரியான செயல்களை செய்கின்றார்கள் என்பதுதான் இந்த விளக்கமாக தரப்பட்டிருக்கின்றது. மனநல பிரச்சனை உள்ளவர்களை பார்த்து கொள்வதும், அவர்கள் சரியாக அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுகின்றார்களா என்பதை கண்காணிப்பதும் அவர்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பாக அமைகின்றது என்று சொல்லியும் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அந்த பெண் ஒரு வருடத்திற்கு முன்பும் 4 பேனைகளை விழுங்கி அறுவை சிகிச்சை செய்து அவை அகற்றப்பட்டமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அந்த பெண் வந்து மனநல பிரச்சனைகளின் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்ததால் மனநல மருத்துவரிடம் அவர் பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் இப்போது அதற்கான சிகிச்சைகளை எடுத்து வருவதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மட்டும்தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான செயல்களை செய்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த சத்திர சிகிச்சையை செய்திருக்கக்கூடிய மருத்துவர் தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த விவரங்களை காண முடிகின்றது. அதே நேரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கின்ற சம்பவங்கள் தொடர்பான ஒரு சில விவரங்களையும் வெளியிட்டிருக்கிறது. 2025 உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவமனையில் 40 வயதான ஒருவரது வயிற்றிலிருந்து 29 ஸ்டீல் ஸ்பூன்ஸ் மற்றும் 19 பிரஷஸ் மற்றும் 2 பென்ஸ் போன்றவை அகற்றப்பட்டமை தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த நபர் வந்து அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்பு அங்கிருக்கக்கூடிய ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் 1 மாத காலமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. அங்கு தன்னை யாரும் கவனித்துக் கொள்ளவில்லை, தனக்கு முறையான உணவு கூட வழங்கப்படவில்லை. அதன் காரணமாகத்தான் நான் உதவியற்ற நிலையில் எனக்கு தனக்கு தானே தீங்கு விளைவித்துக் கொள்ளக்கூடிய நோக்கில் அந்த பொருட்களை விழுங்கினேன் என்று சொல்லியும் அந்த மனிதர் வந்து தெரிவித்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த சம்பவம் தொடர்பான தகவல்களையும் கூட பகிர்ந்திருக்கின்றது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஈரானில் இருக்கக்கூடிய இமாம் கமேனி மருத்துவமனை அங்கு 2024 ஒரு 36 வயதான ஒருவரது வயிற்றிலிருந்து 450 அதிகமான உலோகப் பொருட்கள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது.
அவரது வயிற்றில் வந்து 452 திருகுகள், நட்டுகள், சாவிகள் மற்றும் கற்கள், வெவ்வேறு உலோகப் பொருட்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2,900 கிராம் எடையிருக்கக்கூடிய பொருட்கள் அவரது வயிற்றில் இருந்து அகற்றப்பட்டதாகவும் அந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி பொருட்களை விழுங்குவது என்பது ஒரு தீவிரமான உடல்நல பிரச்சனையாக இருக்கின்றதாம். இது குழந்தைகளிடையே அதிகமாக இருந்தாலும் கூட பல சமயங்களில் அது குழந்தைகளுக்கு ஆபத்தில்லாமல் கழிவுகளோடு வெளியேறி விடுகின்றது. இருந்தாலும் பெரியவர்களும் இந்த மாதிரியான சிக்கல்களில் சிக்கிக் கொள்ளுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக மனநல பிரச்சனை இருக்கின்றவர்கள் அல்லது இந்த சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான செயல்களை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்படுகின்றன. 11:35 நிமிடமாக இருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக் கண்மையில் 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி

0: கனடா இவன் சென்டரில் காண தயாராகுங்கள். 2500 டாலருக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742, 6478910742.
3: The station with the
4: best
3: music.
5: It's East FM.
6: It's East FM.
7: Feel the power.
8: Feel the bass.
9: 102.7 FM.

திரைப்பட பாடல் அழைத்து வாய்ந்திருக்கின்றது. காலை 11:50 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மழை நாளை நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 22 இப்போது வெப்பநிலை 28°C உணரப்படுகின்றது. மழை பல இடங்களிலும் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதே தூறல் வந்து தொடர்ச்சியாகவே இருக்கும். மாலை வரைக்குமே மழை தூறல் தொடர்வதற்கான சாத்தியங்களை இன்று நாங்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளுகின்றோம். சூரிய ஒளிச்சத்துக்கு நாங்கள் காண்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 3 mm வரைக்கும் பிற்பகலில் இன்னமும் மழை இருக்கலாம். மாலை பொழுதில் 1 mm அளவிலான தூறலாக இருக்கும். 23 வரை வெப்பநிலை உயர்ந்து 30 தான் கூடிய உணர்நிலையாக பிற்பகலில் இன்று உணரப்போகின்றோம். இரவில் 19-20°C இரவின் உணர்நிலையாகவும் கூட இருக்கும் என்பதை இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். எரிபொருள் விலை நாளைக்கு 1% உயர இருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுக்கு இன்றைக்கு மழை வெப்பநிலை வந்து தொடர்ந்து வருகின்ற நாட்களில் அதிகம் குறைவடைய போவதில்லை. ஆனால் இந்த வெஸ்டர்ன் கனடா போன்ற இடங்களில் எல்லாம் இந்த வாரத்தில் இனி தொடர்ந்து வருகின்ற நாட்களில் அதிக குளிர் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெப்பநிலை குறைவு, அதனோடு சேர்த்து வரக்கூடிய தண்டர் ஸ்டோம் மற்றும் இந்த அல்பைன் ஸ்னோ கூட வெஸ்டர்ன் கனடாவின் பல இடங்களிலும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது தொடர்பான தகவல்களை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியா அதன் ஒரு சில பகுதிகளிலெல்லாம் மிக கணிசமான அளவுக்கு வெப்பநிலை வீழ்ச்சி இந்த வாரத்தில் இனி தொடர்ந்து இருக்குமாம். வார இறுதியிலெல்லாம் அதிகமான குளிரோடு தான் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. அல்பர்டா, கல்கரி போன்ற இடங்களிலும் கூட சிங்கிள் டிஜிட்டில் தான் நாம் வெப்பநிலை இருக்கும். 3°C வெப்பநிலை கூட கல்கரி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இப்போதே ஏற்படுகின்றன என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஃபோல் சீசன் ஆரம்பமாவதற்கு முன்பே அதிகமான வெப்பநிலை வீழ்ச்சியை இந்த பகுதிகள் சந்திக்க இருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை நாங்களும் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இதுவரை நேரமும் இன்றைய தினம் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்து மீட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களையும் மீண்டும் சந்திக்கலாம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, சியோன்டாக்ஸ்.ca.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இன் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
4: அகரம்
5: பட்டுக்களின் சிகரம்.
6: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள், 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
7: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
8: பாரிஜாத பூவே, அந்த தேவலோக தேனே.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
8: பூவே பூவே பெண் பூவே,
7: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
10: இன்றைய நாளில்,
11: இன்றைய நாளில்
10: அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றியமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ, திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை.
11: வாட்ஸ்அப் டொரண்டோ.
12: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் 9 2026 புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் மூலம் கூட நீங்கள் இலகுவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவே உலகத்தில் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று பிரதி மாத தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-825-4164, 1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com. அப்படி வந்து நாங்கள் வெளியே வானிலை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தால், இன்றைக்கு வந்து மழை நேற்று சொன்ன மாதிரியே மழை ஆரம்பித்திருக்கின்றது. அதே போன்று தொடர்ச்சியாக இன்று 7 மணி வரைக்கும் இந்த மழை இருக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 23 இப்போது வெப்பநிலை காணப்படுகின்றது. 25 என்று அதிகூடிய வெப்பநிலை, நாளைக்கு கிளவுடியாக இருக்கும். 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், நள்ளிரவுக்கு பின்னர் ஒரு சதத்தினால் உயர்வடையே இருக்கின்றது. 12:02 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:07 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, கேஸ் ப்ரைஸ் வந்து உண்மையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது, அதாவது இந்த எக்ஸைஸ் டாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருள் மீதான வரி, அதை வந்து இடைநிறுத்தியிருந்தார்கள் கடந்த 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது லேபர் டே வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிக நிறுத்தமாக இது வந்திருந்தது. இந்த நிலையிலே வந்து அது இப்போது இருக்கின்ற நிலைமைகளிலே நீடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்டு அவர்கள் குறைந்தபட்சம் வருகின்ற ஆண்டு January 1 வரைக்குமாவது இது நீடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் பி பல்வி அவர்கள் வருகின்ற கனடா டே வரைக்குமாவது இந்த டாக்ஸ் அதாவது நீக்கப்பட்டிருப்பது தொடர வேண்டும் அப்படி என்று சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தார். சரி, இந்த நிலையிலே இப்போது வந்திருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், January 31, 2027 அதாவது வருகின்ற ஆண்டு January 31 வரைக்கும் இந்த டாக்ஸ் இடைநிறுத்தம் இருக்க தொடர இருக்கின்றது அப்படி என்று சொல்லியும், அதற்கு பின்னர் February 1 March 31 வரையில் 50% வரி தள்ளுபடி இருக்க போகிறது. அதாவது நாங்கள் லீட்டருக்கு நார்மல் கேசலினுக்கு வந்து 5% கொடுக்க இருக்கின்றோம், டீசலுக்கு வந்து 2% லிட்டருக்கு கொடுக்க வேண்டிய இருக்கம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் April 1 மீளவும் இந்த வரிகள் வளமை போன்று அமுலாகும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, பார்க்கலாம் நாட்கள் நெருங்கும் போது இதுலேயும் மாற்றம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பார்க்கலாம். சரி, இதுக்கிடையில் வந்து இப்போது ஸ்கூல் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த நேரத்திலே சிட்டி வந்து ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது, எப்போதும் நீங்கள் டிரைவர்ஸ் சைக்கிளிஸ்ட் போன்றோர் இந்த ஸ்கூல் பஸ்ஸை கவனித்து கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு ஃப்ளாஷ் ரெட் லைட்டோடு ஆர்ம் ஸ்டாப்பும் வந்து நீட்டப்பட்டிருக்கின்ற போது நீங்கள் அதை பாஸ் பண்ணக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் 2 மீட்டர் தூரமாவது நீங்கள் விட்டு நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிந்த விஷயம். அதே போன்று பார்த்தீங்கன்னால் அது ஃப்ளாஷ் லைட் வந்து எரியும் போது நீங்கள் அதை பாஸ் பண்ணவே கூடாது. அந்த ஆம் எல்லாம் உள்ளே போய் அது நகரத் தொடங்கிய பின்னர் அல்லது ஃப்ளாஷ் லைட் ஆஃப் ஆகிய பின்னர் தான் நீங்கள் அதை பாஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. கயோட்டி தொடர்பாகவும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து மணி இந்த ஸ்டெஃபமோடு 12:10 நிமிடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
0: என்றும் இசையுடன் 102.7.

12:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் பார்க்கலாம், நாங்களும் கயோடியை மறைக்கக்கூடாது அப்படி என்று சொல்லிசிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. எங்கேயாவது கயோடியை பார்த்தா நீங்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண வேண்டும் உங்களை பாதுகாப்பதற்கு அப்படி என்று சொல்லி வீடியோவெல்லாம் அடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறார்கள். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கயோடியை கண்ணா நீங்கள் பயந்தோடு நீங்கள்டா அடடான்னு சொல்லி அது தைரியமாக உங்களை திருத்த ஆரம்பித்துவிடும். திருத்துவதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நாங்கள் திரும்பி நின்று அதை பார்த்து நல்ல சத்தமாக நாங்கள் பெரியாக்கள் மாதிரி நல்ல சத்தம் மேக் பண்ண வேண்டும், நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி நின்று பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறி இருக்கின்றார்கள். அதே போன்று ஜாக்கெட் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதை எடுத்து நீங்கள் விசிறிக்கொள்ளலாம், அல்லது வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட்டை வந்து நீங்கள் காட்டுவதன் மூலம் அந்த ஃப்ளாஷை வந்து, அல்லது ஃபோனில் எல்லாருக்கும் ஃப்ளாஷ் லைட் இருக்கும், அதை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு உங்களை நெருங்காமல் இந்த கையொடியை வந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. அதே போன்று கையில் பெற்று வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் லீஷில் போட்டு தான் வைத்திருப்பீர்கள். அதே போன்று கையொடிக்கு கிட்ட போகாமல் உங்களுக்கு கிட்ட உங்களோட பெற்று இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று toronto.ca/coyotes அப்படி என்று போனீங்கன்னா மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேண்டும் என்று சொன்னால் அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அடுத்தது வந்து பகல் வெளியாக இருக்கிறதால வேற காஸ்கோ கனடா ஒரு ரெக்கவரி செய்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் யாராவது வாங்கி பேக் பண்ணியிருந்தால் அதை கொஞ்சம் சரி பார்த்துக்கொள்ளுங்கள். காஸ்கோலே வந்து ரோஸ்டவுன் ஃபார்ம்ஸ் அண்ட் நேச்சுரல் ஃபுட்ஸ் இப்படின்னு சொல்லி இந்த பிராண்டினுடைய ஒரு ப்ரொடக்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், இது என்னென்று சொன்னால் ஒரு கார்லிக் சிக்கன் பிரஸ்ட் சங்காக இருக்கின்றது. கடந்த ஆகஸ்ட்டுக்கும் செப்டம்பருக்கும் இடையில் இந்த ஆண்டு விற்பனையானவை காஸ்கோல் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ரோஸ்டவுன் மீல் ஸ்டார்டர்ஸ் பிளாக் கார்லிக் சிக்கன் பிரஸ்ட் சங்க்ஸ், இதுதான் மீள் அழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அல்லது உண்ணக்கூடியவர்களுக்கு இது ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியதான தன்மை காணப்படுகிறதாம். சோய் அலர்ஜின் இருக்கின்றது. சோய் வந்து சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அவர்களுக்கு வந்து இது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மீள் அழைத்தலை செய்திருக்கின்றது காஸ்கோ. நீங்கள் வாங்கியவர்கள் அங்கே கொடுத்து ரிட்டர்னையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ நகர முதல்வர் வேட்பாளர்களுக்கான ஆதரவில் தற்போதைய நகர முதல்வர் ஆலிவியா சவ் இரட்டை இலக்க சதவீத இடைவெளியில் முன்னிலை வகிப்பதாக தொடர்பு மூலோபாய நிறுவன கருத்துக்கணிப்பு முடிவுகள் கூறியுள்ளன. ஆலிவியா சவ்விற்கு 50% ஆதரவு அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு அடுத்ததாக 39% ஆதரவுடன் இன்னும் ஒரு வேட்பாளரான பிராட் பிராட்ஃபோர்டு உள்ளார். அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான முரண்பாடுகள் மோசமடைந்தமைக்கு கனடாவே காரணம் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை அமெரிக்காவை சார்ந்திருப்பதை தவிர்ப்பதற்கு கனடா ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ள கனடிய பிரதமர் மாக்கானி, ஆனால் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு பணிந்து போகும் மாற்று வழி அதைவிட மிக மோசமானதாக இருக்கும் என கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயரிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற அறிவிப்பில் காங்கிரஸ் செயலாளர் மாணிக்கம் தாகூர், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, முஸ்லீம் லீக் செயலாளர் காதர் மொய்தீன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களுக்கான தவேக கூட்டணி வேட்பாளர்களும் நாளை அறிவிக்கப்படவுள்ளனர். இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பில் அரசின் தலையீடற்ற சர்வதேச விசாரணைகளின் அவசியத்தை வலியுறுத்தி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள இப்பேரணியில் தமிழ் மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்களும் முக்கியத்துவம்
1: பெறவுள்ளன.
2: காட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேனா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களானா N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்னுட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
3: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
2: அப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 1650
4: அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
4: 416-788-2426.
6: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
7: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
8: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
9: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
10: The station with the best music.
11: This East FM. East.

12:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். டிஃப் டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 51வது தடவையாக இந்த ஆண்டும் மீளவும் வர இருக்கின்றது. நீண்ட நாட்கள் எல்லாம் இல்லை, நாளைக்கே வந்து இது ஆரம்பிக்க இருக்கின்றது. செப்டம்பர் 10-20 வரையில் நடைபெறப் போகிறது. 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து திரையிடப்பட இருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்காக டிடிசியில் மாற்றங்கள் இருக்கப் போகின்றன அப்படி என்று சொல்லி டிடிசி தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ஸ்ட்ரீட் கார் சர்வீசஸ் சில இடங்களில் வந்து மாற்றத்துக்குள்ளாகின்றன, வேறு மாற்றுப்பாதைகளில் அவை செல்ல இருக்கின்றன அப்படின்னு சொல்லி டிடிசி வந்து தெரிவித்திருக்கின்றது. அவை டிடிசியில் அந்த பகுதியில் பயணம் செய்பவர்கள், அதேபோன்று பொதுவாக அந்த பகுதிகளில் பயணங்களை மேற்கொள்பவர்கள் அது தொடர்பாகவும் நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். என்னென்னு சொன்னால், பாதைகள் சில மூடப்பட்டிருக்கலாம் அல்லது மாற்று வழிகள் இருக்கலாம், ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் வைத்து நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும். குறிப்பாக வந்து கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட், இது வந்து ஸ்படேனா தொடக்கம் யூனிவர்சிட்டி அவென்யூ வரையிலான பகுதி, நாளை அதிகாலை 5 மணியிலிருந்து மூடப்படுமாம். மீளவும் திங்கட்கிழமை 5 மணிக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட், ஸ்படேனா டு யூனிவர்சிட்டி அவென்யூ. அதற்கு பின்னர் மீளவும் செப்டம்பர் 14-15 பிற்பகல் 3 மணியிலிருந்து இரவு 11:59 வரையில் மூடப்பட்டிருக்கும் அதே இடம் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஸ்ட்ரீட் கார்ஸ் குறிப்பாக 504A, 304 கிங், 508 லேக் ஷோ போன்றவை மாற்றுப்பாதைகளை எடுத்துக்கொள்ளும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன, அவை இந்த டிடிசியில் பயணம் செய்வோர் அதை கவனத்தில் கொள்ள முடியும். அதில் குறிப்பாக வந்து நேர தாமதங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது, அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். டிடிசி இதை தெரிவித்திருக்கின்றது. டிஃப் வந்து டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்ட் வந்து நாளை வியாழக்கிழமை தொடக்கம் செப்டம்பர் 20 வரையில் டொரண்டோவிலே பல இடங்களில் இடம்பெறப் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கீ வென்யூஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் ராய் தாம்சன் ஹால், பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் தியேட்டர், ராயல் அலெக்சாண்ட்ரா தியேட்டர் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் 200க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து திரையிடப்பட இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. 12:47 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rateil finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் வெப்பநிலை 23 டிகிரியாக இருக்கின்றது. 25 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகின்றது. இது வந்து ஒரு 4 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இன்றைக்கு தான் மழை கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னர் வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் இலகுவாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலம் இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

ஒரு மணி 6 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற இந்த இயற்கை நிகழ்வு, அதாவது தண்டர் ஸ்டோம் என்று சில இடங்களில் டொனேடோ அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து மழைப்பொழிவையும் தந்ததன் அடிப்படையில் ஏராளமான மரங்கள் எல்லாம் விழுந்திருந்தன. 5700க்கு மேற்பட்ட கால்ஸ் வந்திருந்தன ட்ரோனோவில் மட்டும் அப்படின்னு சொல்லி சிட்டி கூறியிருந்தது. இதில் 3000 அளவிலானவை மரங்கள் தொடர்பானவையாக இருந்தன அப்படின்னு சொல்லியும், இன்னமும் இதிலே நிறைய பேருக்கு வந்து பவர் அவுட்டேஜஸ் எல்லாம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டன. இருந்தாலும் இன்னமும் இந்த மரங்கள் தொடர்பான விடயம் சரிவரவில்லை அப்படின்னு தான் இப்போதும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈஸ்ட் யோக் பகுதியிலே ஒரு மரம் ஒன்று வேரோடு சாய்ந்திருந்து வீதியில் பார்க் பண்ணியிருந்த ஒரு வாகனத்தின் காரின் மீதும் விழுந்திருக்கின்றது. அது அப்படியே இன்னமும் கிளியர் பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிட்டி குழுவினர் இதற்காக நேர காலம் பார்க்காமல் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் சிட்டியினால் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கின்றது. சரி, இந்த நேரத்திலே இன்னும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னால், இது ஒரு பக்கம் வெள்ளம் எல்லாம் கொண்டு வந்திருந்தது கடந்த வாரத்திலே. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓட மெயின் ஒன்று உடைந்திருக்கின்றது. இன்றைக்கு காக்ஸ்வெல்லன் ஃபியாஃபோர்டு அவென்யூ அந்த சந்திப்புக்கு அருகே தான் அதிகாலை 4:30 அளவிலே, பொதுவாக குளிர்காலத்தில் தான் இந்த ஓட மெயின் உடையும், ஆனால் இப்போ இது ஜெராட் ஸ்ட்ரீட்டுக்கு அருகாக இந்த நீர்க்குழாய் வந்து உடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக அந்த பகுதியிலே வந்து போக்குவரத்து தடை பண்ணப்பட்டிருக்கிறது. பகுதியளவில் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக எந்த இன்ஜுரிஸும் வந்து ரிப்போர்ட் பண்ணப்படவில்லையா. அதே வேளையிலே ஆஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், இந்த தண்ணியோடு கேஸ் மற்றும் டீசல் போன்றவை கலந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இது கலந்திருக்கின்றது, ஆனால் தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஈஸ்ட் பவுண்ட் டிராஃபிக் இது வந்து ஒரு லேனாக குறைக்கப்பட்டிருக்கின்றதாம். டிடிசி வந்து 506 கால்டன் ஸ்ட்ரீட் காஸுக்கு பதிலாக ஷட்டில் பஸ்ஸை இயக்குகின்றன. இது வந்து மெயின் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கும் காக்ஸ்வெல் அவென்யூக்கும் இடைப்பட்ட பகுதியில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. எப்போது இது மீள திறக்கப்படும் எல்லா லேன்ஸும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் தெரிவிக்கப்படவில்லை. எமர்ஜென்சி க்ரூஸ் வந்து அந்த பகுதியிலே தொடர்ச்சியாக வேலை செய்து வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று சிட்டி தங்களுடைய குடியிருப்பாளர்கள், பிஸ்னஸஸ், அதேபோன்று டிரான்சிட் ரைடர்ஸ் எல்லோருக்குமே வந்து தங்களுடைய நன்றியை வந்து தெரிவித்திருக்கின்றது அவர்களுடைய அந்த பொறுமைக்கு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. என்னென்னால், முக்கியமான ரிப்பேர் வேலைகள் அங்கே நடைபெறுவதன் காரணமாக அங்கே பலரும் வந்து பல சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய பொறுமைக்கு வந்து நாங்கள் நன்றியை சொல்கின்றோம். அப்டேட்ஸ் வரும்போது அதை உடனடியாக நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியும் சிட்டி கூறியிருக்கின்றது. 1:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4164618214. சம் கண்டிஷன் அப்ளை.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421.
3: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்டலர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 15 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
4: 416-412-7374.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஒரு மணி 21 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே கடந்த வாரத்தில் இடம்பெற்ற அந்த கடுமையான தண்டர் ஸ்டோம், அதே போன்று புயல் போன்றவற்றின் காரணமாக ஏற்பட்ட சேதங்களை சரி செய்கின்ற பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. இந்த நேரத்திலே இதனால் பாதிக்கப்பட்டதில் முக்கியமானது இந்த ராஜர்ஸ் ஸ்டேடியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை வந்து துண்டு துண்டாக உடைச்சி போட்ட மாதிரி ஒரு தோற்றத்தில் அது இப்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது இப்போது அன்சேஃப் பில்டிங் அப்படி என்று சொல்லி சிட்டியினால் ஓட போடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அது சரி செய்யப்படாமல் அங்கே மக்கள் அனுமதிக்கப்பட முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்திலே இந்த ஓடரில் இன்னும் ஒரு விடயமும் கேட்கப்பட்டிருந்தது அதன் உரிமையாளர்களிடம், லைவ் நேஷனிடம். என்னவென்று சொன்னால், இதற்கான திருத்த வேலைகள் எல்லாம் எது நடைபெறப் போகின்றன, சேதங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, இந்த திருத்த வேலைகள் இத்தனை நாட்களுக்குள் அல்லது அதை நிறைவு பெறுவதற்கான காலக்கெடு என்ன அப்படின்னு சொல்லி பல விடயங்களை குறிக்கின்ற ஒரு இன்ஜினியரிங் ரிப்போர்ட் ஒன்றினை வந்து சிட்டி கோரியிருந்தது. இப்போது சிட்டி உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அந்த இன்ஜினியரிங் ரிப்போர்ட் வந்து ராஜர்ஸ் ஸ்டேடியம் ஓனர்ஸிடமிருந்து தங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சீசனுக்கான இறுதி நிகழ்வு வருகின்ற வாரம் ராஜர்ஸ் ஸ்டேடியத்தில் இடம்பெற இருந்ததாம். அதுவும் எல்லாம் சோல்ட் அவுட் ஆன ஒரு கன்சர்ட், டிக்கெட் எல்லாம் வந்து விட்டு தீர்க்கப்பட்ட ஒரு கன்சர்ட்டாக இருக்கின்றதாம். ACDC என்று சொல்லப்படுகின்ற அந்த குழுவினருடைய ஒரு இசை கச்சேரி தான் இடம்பெறும் அப்படி என்று சொல்லி இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் விற்கப்பட்டிருந்தன. இடையில வந்து இப்படி அடிச்சு நுறக்கிட்டு போக இந்த வெதர் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல தானே. இதனால இப்போது வந்து அதுக்கிடையில இதெல்லாம் சரி செய்யப்பட்டு இந்த நிகழ்வு இடம்பெறுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜப்படி மாதிரி தொங்கிக் கொண்டிருக்கின்றதாம். நடைபெறுமா, வருமா, வராதா என்ற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் அதுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. லைவ் நேஷன் இதுவரையில் அது தொடர்பாக எந்த கமெண்ட்டும் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் தொடர்பாக டொரண்டோ ஃபயர் சர்வீசஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றார்கள். டொரண்டோவில் மாத்திரம் இதுவரையில் 2025 கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் மொத்தமாகவே அந்த ஆண்டில் 91 கேசஸ் தானாம் இந்த லித்தியம் அயன் பேட்டரியினால் உருவானது அந்த தீப்பரவல் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு இதுவரையிலேயே 100 அளவிலான கேசஸ் வந்து பதிவாகி இருக்கின்றன அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். 97 லித்தியம் அயன் பேட்டரி ஃபயர்ஸ் வந்து இதுவரையில் 2026 பதிவாகி இருக்கின்றன. இறுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட 2 லித்தியம் அயன் பேட்டரிஸ் தொடர்பான தீப்பரவல் ரிப்போர்ட் வந்து தங்களுக்கு கிடைத்தது அப்படி என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2022 பார்க்கையில் மிகப்பெரிய உயர்வாக இது கூறப்பட்டிருக்கிறது. வெறும் 4 ஆண்டுகளில் 200% இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் தொடர்பான தீப்பரவல்கள் 200% அதிகரித்திருந்தன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:25 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: அமெரிக்க அதிபர் அறிவித்த புதிய வரி அதிகரிப்புகளை கனடா ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க வர்த்தக வெளி விவகாரங்களுக்கான கெனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் இறையாண்மையை மதித்து அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு முன்வரும் போது நல்லெண்ணத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் இணைந்து பணியாற்ற கனடிய அரசு தயாராகவே உள்ளது என அவர் கூறியுள்ளார். டொரண்டோவில் யூத சமூகத்தின் புனித நாட்கள் இந்த வார இறுதியில் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் நகரில் தமது பிரசன்னத்தை அதிகரிப்பதாக காவல்துறை அறிவித்துள்ளது. எச்சரிக்கைக்குரிய அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வகையிலும் யூத சமூகத்திற்கு எதிரான இனவெறுப்பு நடவடிக்கைகள் டொரண்டோவில் அதிகரித்துள்ளதை டொரண்டோ நகர முதல்வர் மற்றும் காவல்துறை தலைமை அதிகாரி ஆகியோர் இவ்வறிவிப்பின்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் பொருளாதாரத்தை ராஜபக்சேக்கள் சீரழித்ததாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவை கைது செய்வதில் ஏன் தாமதம் என்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்களின் மனநிலை இப்போது ராஜபக்சே குடும்பத்திற்கு உணர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் தலைமை செயலகம் புனித ஜோர்ஜ் கோட்டையில் இயங்கி வரும் நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகத்தை கட்டுவதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம், சென்னை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இத்திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: நம்பிக்கையான அனுபவமுள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல்

0: சிறப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700.
1: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.

ஒரு மணி 1:45 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரியா, புதிய ஒரு கருத்து கணிப்பு அப்பப்போ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள் இடம்பெறும். இப்போ வந்து முனிசிபல் எலெக்ஷன் வர இருக்கின்றது. இந்த நிலையிலே வந்து மேயரல் எலெக்ஷனில் போட்டியிடுகின்றவர்களிடையே என்ன மாதிரியான ஆதரவு மக்களிடையே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய லயாய்சன் ஸ்ட்ராட்டஜிஸ் கருத்து கணிப்பு முடிவு வெளியாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே பார்க்கையில் இப்போது மேயராக இருக்கின்ற ஒலிவியா சவ் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு அடுத்த போட்டியாளராக இருக்கின்ற பிராட் பிராட்ஃபோர்டு அவர்களை விட டபுள் டிஜிட்டில் வந்து இவர் லீட் பண்ணி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஒலிவியா சவ் அவர்களுக்கான ஆதரவு 50% காணப்படுகின்றது. யாருக்கு நாங்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவர்களிடையே. அதேபோன்று பிராட் பிராட்ஃபோர்டு அவர்களுக்கு 39% ஆதரவு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக கிறிஸ் அலெக்சாண்டர், இவர் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார். இவருக்கு 10% ஆதரவு காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் தொடர்பாகவும் இந்த கருத்து கணிப்பு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒலிவியா சவ் அவர்கள் ஒரு மேயராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கையில் 51% அவருக்கு சாதகமாக சரியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். அதேபோல 45% இல்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். இந்த கருத்து கணிப்பு வந்து 1000 டொரண்டோ வாசிகளிடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 4-5 என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று சிட்டி வந்து சரியாக சென்று கொண்டிருக்கிறதா அல்லது எங்கேயாவது வழி மாறி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியான ஒரு கேள்வி, ஏதாவது சரியான டிரெக்ஷனில் தான் போயிட்டு இருக்கா அல்லது வந்து கொஞ்சம் மாறி கிரி போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லது கிட்டத்தட்ட சரிதான். அதாவது பாதி பாதி பேர் இதை ரெண்டுக்கும் ஆதரவாக சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் ஒரு சைட்டில் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, சரியான டிரெக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லி 47% நினைக்கின்றார்களாம். 48% இது கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி ராங் டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்கே என்று நினைக்கின்றார்களாம். 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீட் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பு டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.

2:01 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் வழி வெப்பநிலை எப்படி இருக்கிறேன்னு சொல்லி 24 டிகிரியாக இருக்கின்றது. அதே வழியில் நாளைக்கு 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இன்றைக்கு வந்து மழை 7 மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படி என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது. அதே போன்று istfm.ca செல்வதன் மூலம் இலக்குவாக நீங்கள் உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதே வேளையில் இஸ்டெஃப்எம் ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரதி மாத அறிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் இஸ்டெஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். இஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது istfm102.7@gmail.com.

2:08 இஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். பீல் ரீஜினல் போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள், திட்டமிட்டு ரீட்டைல் ஸ்டோர்ஸில் நடத்தப்பட்ட அந்த விசா அதாவது அங்கே நடத்தப்பட்ட திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தாங்கள் ஒரு $15,000 பெருமதியான களவாடப்பட்ட பொருட்களை வந்து மீட்டிருக்கின்றோம், 4 பேர் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். கிளே ஹில் மற்றும் டண்டா ஸ்ட்ரீட் வெஸ்ட் இந்த பகுதியில் தான் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ஒன்றிலே வந்து களவு நடைபெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி தங்களுக்கு தகவல் கிடைத்ததாம். அதையடுத்து வந்து தாங்கள் June 18 விசாரணையை ஆரம்பித்திருந்தோம் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். 2 நாட்கள் கடந்த பின்னர் வந்து பிராம்டன்ல இருக்கிற ஒரு வீடு ஒன்றினுள்ளே தாங்கள் ஒரு சர்ச் வாரண்ட் ஒன்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே தான் நிறைய ரீட்டைல் ஸ்டோர்ஸிடமிருந்து திருடப்பட்ட ஏராளமான பொருட்கள், $15,000 பெருமதியான பொருட்கள் வந்து தங்களால் மீட்கப்பட்டன அப்படின்னு சொல்லி போலீசார் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பொருட்கள் வந்து சூப்பர் ஸ்டோர்ஸ், அதே போன்று ஃபார்மசிஸ், அதே வழியில் உடற்பயிற்சி கடைகள் இப்படி என்று சொல்லி நிறைய இடங்களில் இருந்து பொருட்கள் வஞ்சகமே இல்லாமல் திருடியிருக்கிறார்களாம். குறிப்பாக வந்து ஈஸ்தட்டிக் பொருட்கள் கூட, காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து வீட்டு பாவனை பொருள் இப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட பொருட்கள் திருடப்பட்டிருக்கின்றன, மின்னணு பொருட்களும் இருந்திருக்கின்றன சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதிலே தான் இந்த 4 பேர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 23 குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும், அவர்களுடைய வயதுகள் என்று சொல்லி பார்க்கையில் 43, 47, 21, 20 வயதுகளை கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு பேருமே வாயில நுழைய முடியாத பேர், அதனால தப்பா நாங்கள் சொல்லாம அப்படியே வந்து வயசை பார்த்துருக்கிறோம். ஆனால் 4 பேரும் வந்து பிராம்டனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் போலீசார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னால், இந்த திருட்டுக்கள் என்று சொல்லி பார்க்கையில் வந்து நாங்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். என்னென்னு சொன்னால், இதுதான் பின்னர் வந்து பல்வேறுபட்ட போதை மருந்து கடத்தல் இப்படின்னு சொல்லி போதைப்பொருள் கடத்தல்கள் போன்றவற்றை ஊக்குவிக்கின்ற ஒரு விடயமாகவும் அமைகின்றது அப்படின்னு சொல்லி இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால தான் தாங்கள் வந்து இந்த திருடுகளில் ஈடுபடுகின்றவர்களை அடையாளம் காண்றதுக்கோ அல்லது வந்து அவர்களை அதற்கு பொறுப்பேற்க வைக்கிறதுக்கோ நாங்கள் கடுமையாக உழைக்கின்றோம். அதே போன்று இதன் மூலம் எங்களுடைய சமூகங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்து உழைக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இதுவரையில் 611 பேரை வந்து தாங்கள் கைது செய்திருக்கின்றோம் இந்த திருட்டுக்கள் தொடர்பாக, ரீட்டைல் ஸ்டோர்ஸ் தொடர்பாக அப்படின்னு சொல்லியும், 1276 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்றும் பீல் ரீஜனல் போலீசார் கூறியிருக்கிறார்கள். 2:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
1: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
0: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6475986669 உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 416-835-4128
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca

2:24 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நேற்று வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரத்தியமான சட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி கனடா மீது 50% வரிகளை கொண்டு வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பதிலடியாக கெனடிய அரசாங்கம் செப்டம்பர் 8 அமலுக்கு வருகின்ற வகையிலே வந்து ஏராளமான அமெரிக்க பொருட்களுக்கு 700 அளவிலான அமெரிக்க பொருட்களுக்கு 15%, 25%, 50% அப்படி என்று சொல்லி வரிகளை விதித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நேரத்திலே வந்து அமெரிக்க அதிபர் அடுத்த விஷயத்தை ஆரம்பித்திருக்கிறார். நேற்று வந்து ஒரு 5 ஆர்டர்ஸ்லேயே வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டரை, புதிய 5 எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸ்லே சைன் பண்ணி இருக்கிறார். அவர் சைன் வைக்கிறதுக்காக பஞ்சம், அதிலும் ஸ்பெஷலாக அவர் இரவு வேளையில் நல்லா செயற்படுவார் அப்படின்னு சொல்லியும் தெரியும். சரி, இந்த நேரத்தில் தான் இந்த 5 ஆர்டர்ஸும் இந்த மாத நிறைவு பகுதியில் அமலுக்கு வருகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கெனடியன் குட்ஸ், இதில் மோட்டார் சைக்கிள்ஸ், சில வகையான டெய்ரி ப்ரொடக்ட்ஸ், ஆல்கஹாலிக் பெவரேஜ் அப்படின்னு சொல்லி பல பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை இருக்க போகிறது அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆர்டர்ஸில் தான் அவர் இப்போது கையெழுத்திட்டு இருக்கின்றாராம். இந்த மாத நிறைவிலே இது அமலுக்கு வருகின்ற வகையிலே. நேற்றைய நாள் கெனடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் இந்த கவுண்டர் டெரிஃப் தொடர்பாக ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார் சமூக வலைத்தளங்களில். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், ஏற்கனவே அதாவது அமெரிக்கா வந்து தங்களுடைய ஆக்கிரமிப்பின் கீழ் கனடாவை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது, அது நடக்கப் போவதில்லை, அதே போன்று அதற்கான உறுதியையும் வந்து தான் அளித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். எங்களுடைய இறையாண்மைக்கு பாதகம் வருகின்ற வகையிலே வந்து நாங்கள் பணிந்து போக முடியாது அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்றால், அமெரிக்கா வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு முன் வருகின்ற பட்சத்திலே வந்து கெனடிய இறையாண்மைக்கு எந்த பாதகமும் இல்லாமல் முன் வருகின்ற பட்சத்தில் கனடாவும் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் என்ன நடைபெறும் அப்படி என்று சொல்லி. 2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

டொரண்டோ நகர முதல்வர் வேட்பாளர்களுக்கான ஆதரவில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சவ் இரட்டு இலக்க சதவீத இடைவெளியில் முன்னிலை வகிப்பதாக தொடர்பு மூலோபாய நிறுவன கருத்து கணிப்பு முடிவுகள் கூறியுள்ளன. ஒலிவியா சவ்விற்கு 50% ஆதரவு அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு அடுத்ததாக 39% ஆதரவுடன் இன்னும் ஒரு வேட்பாளரான பிராட் பிராட்ஃபோர்டு உள்ளார். அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான முரண்பாடுகள் மோசமடைந்தமைக்கு கனடாவே காரணம் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை அமெரிக்காவை சார்ந்திருப்பதை தவிர்ப்பதற்கு கனடா ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ள பிரதமர் மாக்கானி, ஆனால் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு பணிந்து போகும் மாற்று வழி அதைவிட மிக மோசமானதாக இருக்கும் என கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயரிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற அறிவிப்பில் காங்கிரஸ் செயலாளர் மாணிக்கம் தாகூர், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முஸ்லீம் லீக் செயலாளர் காதர் மொஹிதீன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலுக்கான தாவேக கூட்டணி வேட்பாளர்களும் நாளை அறிவிக்கப்படவுள்ளனர். இலங்கையின் யாழ்செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பில் அரசின் தலையீடற்ற சர்வதேச விசாரணைகளின் அவசியத்தை வலியுறுத்தி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள இப்பேரணியில் தமிழ் மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்களும் முக்கியத்துவம் பெறவுள்ளன.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த

0: ஹெல்ப்ஃபுல். அவியேட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4046-4446-8.
4: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

2:46 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான அல்பியன் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கப்ரீஸ், ஆப்பலோ, யோக் சினிமாஸில் கார்த்தி நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கப்ரீஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாளைக்கு வந்து டிஃப் 51st எடிஷன் நிகழ்வு இடம்பெற போகிறது. செப்டம்பர் 10, அதாவது நாளை வியாழக்கிழமை தொடக்கம் 20th வரையில் இந்த நிகழ்வு இடம்பெற போகிறது. அது தொடர்பாக டிடிசியில் குறிப்பாக ஸ்ட்ரீட் கார் சேவைகளில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று 504B கிங் ஸ்ட்ரீட் கார்ஸும் யோக் ஸ்ட்ரீட்டுக்கு மேற்கு திசையில் இயங்காது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சர்ச் ஸ்ட்ரீட்டிலிருந்து டைவர்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று டிடிசி என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த டிஃப் நடைபெறுகின்ற காலம் முழுவதும் வாடிக்கையாளர்களுக்கு உதவுகின்ற முகமாக, அதே போன்று இந்த போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷன் தொடர்பான விவரங்கள் தேவைப்படுபவர்களுக்கு அதற்குரிய தகவல்களை வழங்குவதற்காக தங்களுடைய பணியாளர்கள் முக்கியமான இடங்களில் வந்து நிறுத்தப்படுவார்கள், பணிக்கமர்த்தப்பட இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் டிடிசி வந்து தெரிவித்திருக்கின்றது. இது வந்து அந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ள முயற்சிக்கின்றவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. கிங் ஸ்ட்ரீட்ல வந்து ரெட் கார்பெட் நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றனவாம். இதனால செப்டம்பர் 16 தொடக்கம் 19 வரையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பயணிகளுக்கு தாமதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் அது கூறியிருக்கின்றது. 2:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

2:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடைய ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
7: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
8: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
9: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்டர்எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 9ஆம் திகதி புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்டர்எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:08 இஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மழை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 6 மணி வரையிலாவது இந்த மழைக்கான வாய்ப்புகள் நீடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளை வியாழக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 23 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241-2212, eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: Ajax Nissan Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
3: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406.
4: 416-908-5656 அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 3:22, திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி அதிகரிப்புகளை கனடா ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கெனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் இறையாண்மையை மதித்து அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்வரும்போது நல்லெண்ணத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் இணைந்து பணியாற்ற கெனடிய அரசு தயாராகவே உள்ளதென அவர் கூறியுள்ளார். டொரண்டோவில் யூத சமூகத்தின் புனித நாட்கள் இந்த வார இறுதியில் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் நகரில் தமது பிரசன்னத்தை அதிகரிப்பதாக காவல்துறை அறிவித்துள்ளது. எச்சரிக்கைக்குரிய அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வகையிலும் யூத சமூகத்துக்கு எதிரான இனவெறுப்பு நடவடிக்கைகள் டொரண்டோவில் அதிகரித்துள்ளதை டொரண்டோ நகர முதல்வர் மற்றும் காவல்துறை தலைமை அதிகாரி ஆகியோர் இவ்வறிவிப்பின் போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் பொருளாதாரத்தை ராஜபக்சக்கள் சீரழித்ததாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதில் ஏன் தாமதம் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கரநாதன் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்களின் மனநிலை இப்போது ராஜபக்ச குடும்பத்துக்கு உணர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வரும் நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை கட்டுவதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், சென்னை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இத்திட்டத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: எஃப்எம் 102.7
3: ஈஸ்ட் எஃப்எம் .ca

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்டடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு
3: இல்லாம
2: மாப்பிள்ள, நான் மட்டுமாடா சில்லுன் இருக்கேன், துபாயே சில்லுன்னா கிடக்கு. ஏட்டா மாப்பிள்ள, துபாய் ரோட
3: பாத்திருக்கா?
2: ஒரு யோகா வேணும்டா மாப்ள, அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங்கும் பண்ணி தலைசீவி பவுண்டர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா.
3: அப்படியே வச்சா
2: அப்படி ஒரு ஊர் அது. துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா?
4: அவருதான்.
2: இவன் தானா?
4: ஆமாண்ணே.
2: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
5: நிஜமா இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
2: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
5: இல்ல.
2: சார்ஜா?
5: இல்ல.
2: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
5: துபாயில.
2: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
5: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
2: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற?
5: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
2: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா. ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுங்கல்ல.
5: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
2: திருப்பி சொல்லு.
5: திருப்பியா?
2: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
5: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
2: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
5: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி
2: சொல்ல. அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
5: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
2: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு?
1: சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
6: Station with the best music.
0: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு

0: சங்கிலி,
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்,
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599.
3: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
5: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:51 இஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்கொண்டிருக்கின்றீர்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777.

0: music on your favorite station, 102.7. It's East FM. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge snow tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475 9 8669.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.

நேரம் 4:08 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வெளியில் 23°C 29°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரவு பொழுதுகள் வரையிலும் மழைக்கான வாய்ப்புகளும் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் வியாழக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 23°C நாளை அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை அனைத்து கைபேசிகளிலும் இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca செல்வதன் ஊடாக அங்கு நீங்கள் இலகுவான முறையில் இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். eastfm.ca நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். நேரம் 4:09 இது திசையெங்கும் கிழக்கு.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-24-26.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point, Scarborough. 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்போரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:21 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளம் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்படத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: டொரண்டோ நகர முதல்வர் வேட்பாளர்களுக்கான ஆதரவில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோ இரட்டை இலக்க சதவீத இடைவெளியில் முன்னிலை வகிப்பதாக தொடர்பு மூலோபாய நிறுவன கருத்து கணிப்பு முடிவுகள் கூறியுள்ளன. ஒலிவியா சோவுக்கு 50% ஆதரவு அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு அடுத்ததாக 39% ஆதரவுடன் இன்னொரு வேட்பாளரான பிராட் பிரட்ஃபோர்டு உள்ளார். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் மோசமடைந்தமைக்கு கனடாவே காரணம் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அதுவேளையில் அமெரிக்காவை சார்ந்திருப்பதை தவிர்ப்பதற்கு கனடா ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ள பிரதமர் மாக்கானி, ஆனால் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு பணிந்து போகும் மாற்று வழி அதைவிட மோசமானதாக இருக்கும் என கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயரிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற அறிவிப்பில் காங்கிரஸ் செயலாளர் மாணிக்கம் தாகூர், விசிக தலைவர் தோல் திருமாவளவன், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, முஸ்லீம் லீக் செயலாளர் காதர் மொய்தீன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலுக்கான தவைக்க கூட்டணி வேட்பாளர்களும் நாளை அறிவிக்கப்பட உள்ளனர். இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைக்குழிகள் தொடர்பில் அரசின் தலையிடற்ற சர்வதேச விசாரணைகளின் அவசியத்தை வலியுறுத்தி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள இப்பேரணியில் தமிழ் மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்களும் முக்கியத்துவம் பெறவுள்ளன.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
5: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலை

0: பதினோரு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450 தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 2892425450.
2: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 4:44 நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை தரத்தினை பொறுத்தவரையில் முன்னணியில் இருக்கின்ற நகரங்களினுடைய புதிய பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த வாழ்க்கை தரம் என்பது பல்வேறுபட்ட காரணங்களால் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற 306 நகரங்கள் பட்டியலிடப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் டோப் இடத்தில் இருக்கின்ற நகரமாக எயந்தோவன் நகரம் இருக்கின்றது. நெதர்லாண்ட்ஸில் இருக்கின்ற ஒரு நகரமாக இது காணப்படுகின்றது. இந்த வாழ்க்கை தரம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த நகரம்தான் முதலிடத்தில் இருப்பதாக இப்புதிய பட்டியல் கூறுகின்றது. இரண்டாம் இடத்தில் ஆஸ்திரியாவினுடைய தலைநகரம் வியன்னா இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாம் இடத்தில் குரோஷியாவின் நகரங்களில் ஒன்றான ஸ்பிரிட் நகரம் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை தரத்தினுடைய அடிப்படையில் இந்த புதிய பட்டியல். அதே வேளையில் 13வது இடத்தினை இந்த பட்டியலில் கனடாவினுடைய வேங்கூவர் நகரம் பிடித்திருக்கின்றது. 82 புள்ளிகளை இந்த நகரம் பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் 13வது இடத்தில் இந்த வாழ்க்கை தரத்தின் அடிப்படையில் கனடாவின் ஒரு நகரமாக முன்னணியில் இவ்வாறு வேங்கூவர் நகரம் இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு. ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸிங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், ஃபிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றோடு அனைத்து பாடங்களுக்கான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு 6475344509.

ஸ்கார்போவில் மார்னிங் செயலன்ஷிப் பேரில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் அங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங் 6475344509 6475344509 81 Shepherd Avenue East Unit 210 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:46 நிமிடமாக இருக்கின்றது.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:50 நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. நேரம் 4:53. இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விடமுறைகளை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும் மீளவும். நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
4: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 9 புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம் கோபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்கள் இன்றைய நாளும் கூட 7 வரை கோபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-55-44-00.
0: இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க இமானுவேல்?
2: நல்ல சோமா இருக்கேன். நீங்கள் இருவரும்?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கோம். என்ன புதன்கிழமை இவ்வளவு உற்சாகமா காய்க்கிறீங்க?
0: உற்சாகமா இருக்கிற ஒரு குத்தமான
1: வளமையா வெள்ளிக்கிழமைலாம் இந்த உற்சாகம் வரும்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு இமானுவேல்? வெட்டைக்காரன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் பாட்டு
2: கேட்டிருக்கீங்க.
0: அடிச்சாடி அப்படின்றீங்க. சரி சரி சரி, பாடு கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டு மைக்கி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 416-554-4040 நீங்களும் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 5:03.

0: நேரம் 5:08 இஸ்டெஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நியர். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் ரபேசன் துரராசா.
1: எப்படி இருக்கீங்க ரபேசன்?
0: என்ன
1: பாட்டு கேக்க போறீங்க?
0: பாட்டு கொள்ள காண்டி வருது, எல்லாரும் கேக்கலாம். ரபேசன் துரைராசா, நன்றி இணைந்தோண்டமைக்கு.
1: வரையிலும்
0: மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:09.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar survey valangukirar. 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
7: 4378607002
8: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம், நான் பிள்ளைநார் தேவேந்திரன் கேட்கிறேன்.
7: வணக்கம் பிள்ளைநார் தேவேந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: நகுமா, இது
7: நகுமா கூப்பிட்டீங்க பாத்தீங்களா?
9: அது நக்மா, இது நகுமா.
7: இல்ல இல்ல, எனக்கு நக்மா தான் நகுமா தான் கேட்டது. அப்படி அப்படி எல்லாம் சமாளிக்கல. அடுத்த தகுமாண்டு வரும்போது இங்க நகுமாண்டு தான் வரும்.
9: வித்தியாசம். ஓகே,
7: சரி சரி. எப்படி போகுது ஈவினிங் எல்லாம் பிள்ளைனார் தேவேந்திரன்?
9: ஓ, பிரச்சனை இல்லை. ஓகே, பேர பிள்ளைகளோட போகுது. ஸ்கூல் தொடங்கிட்டு தானே வந்தவன், போகுது போகுது.
7: நல்ல மாதிரியா பேர பிள்ளையோட ஹாப்பியா போய்கொண்டிருக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம்.
9: போய்கொண்டிருக்கு.
7: பாட்டு வருது, கேட்கலாம். நன்றி, இணைந்து உண்மைக்கு
9: நன்றி. நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஓகே,
8: நன்றி, வணக்கம்.
7: நீங்களும் கோபி டபுள் டபுளில் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
8: 4-1-6-5-5-4-4-0-4-0.

0: நேரம் 5:23 ஈஸ்ட் எஃப்எம்எல். இது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
0: என்ன மாதிரி ஈவினிங் எல்லாம் போகுது கண்ணன் உங்களுக்கு?
2: ஈவினிங் எல்லாம் மந்தாரமா போகுது,
0: மழையோட போகுது. எங்க வீட்டு நிக்கிறீங்களா வெளியிலயா போதா?
2: வீட்டுல
0: இருந்து இருக்கிறீங்க. சரி சரி சரி.
1: என்ன பாட்டு கேட்கலாம்?
2: காதல் மன்னன் திரைப்படத்தில இருந்து அந்த உன்னை பார்த்த பின்பு என்ற அந்த பாட்டு.
0: கண்டிப்பா பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது எல்லாரும் கேட்க போறோம் கண்ணன். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனமால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனமால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனமால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777

0: தமிழின் இந்த மலுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406,
2: அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி அதிகரிப்புகளை கனடா ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கெனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் இறையாண்மையை மதித்து அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு முன்வரும்போது நல்லெண்ணத்தோடும் ஆக்கப்பூர்வமாக இணைந்து பணியாற்ற கனடிய அரசு தயாராகவே உள்ளதென அவர் கூறியுள்ளார்.
3: டொரண்டோவில் யூத சமூகத்தின் புனித நாட்கள் இந்த வார இறுதியில் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் நகரில் தமது பிரசன்னத்தை அதிகரிப்பதாக காவல்துறை அறிவித்துள்ளது. எச்சரிக்குரிய அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வகையிலும் யூத சமூகத்துக்கு எதிரான இனவெறுப்பு நடவடிக்கைகள் டொரண்டோவில் அதிகரித்துள்ளதை டொரண்டோ நகர முதல்வர் மற்றும் காவல்துறை தலைமை அதிகாரி ஆகியோர் இவ்வறிவிப்பின்போது சுட்டிக்காட்டியுள்ளனர்.
2: இலங்கையின் பொருளாதாரத்தை ராஜபக்சேக்கள் சீரழித்ததாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவை கைது செய்வதில் ஏன் தாமதம் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்களின் மனநிலை தற்போது ராஜபக்சே குடும்பத்துக்கு உணர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
3: தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகம் புனித ஜோர்ஜ் கோட்டையில் இயங்கி வரும் நிலையில் சென்னை பட்டினப்பாகத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை கட்டுவதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு வீட்டு வாரிய வாரியம், வீட்டு வசதி வாரியம், சென்னை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இத்திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளனர்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
5: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
4: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
3: 5:34 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ரோஹிணி?
6: நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்கள் இருவரும்?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். ரோஹிணி, என்ன பாட்டு கேட்க போறீங்க
6: இன்னைக்கு? நல்ல ஒருக்கு தீரப்படியா அதை பத்தி ஒரு முருகன் பாட்டு கேட்க
2: விரும்புறேன்.
6: அரண்மனை மூன்றுல இருந்து வர பாட்டு.
2: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டு உங்களுக்கு வருது ரோஹிணி, எல்லாரும் கேட்கலாம்.
6: நன்றி, வணக்கம்
2: இருவருக்கும்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
3: 7 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-5544-404

0: நேரம் 4:50 ஆக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்எல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா ரிஷி, எப்படி இருக்கீங்க? நான் ரோஹிணி.
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க ரோஹிணி, என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: பாட்டு வந்து ஓபந்தாய் திருடுகிறாய், அந்த பாட்டு.
0: பாட்டுகளுக்காண்டி வருது கேப்போம். எல்லாருக்காண்டியும் என்ன செய்து கொண்டிருக்கீங்க ரோஹிணி? வேலையா முடிஞ்சா?
2: நன்றி.
0: நீங்களும் அழைத்து பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040.

0: வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க், 6475534509 6475344509 8130 Shepherd Avenue East Unit 210.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
2: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
0: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Levy, 437-477-7960. 437-477-7960.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
5: நேரம் 5:49. காஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
6: இணைந்து கொள்ளும் அடுத்த நேர் காஃபி டபுள் டபுளில் வணக்கம்.
5: எப்படி இருக்கிறீங்க உடுப்பட்டியூர் ராஜா?
7: நல்ல காலநில, வேலையோட சாதுவான குளிரும் அடிக்குது, மழையும் பெய்யுது. நானும் ஓகோண்டு, நீங்கள் இருவரும் ஓகே, நல்ல உருளா இருக்கும் இருவருக்கும்.
5: நல்ல காலையில எடுத்துருந்தீங்க, நல்ல உருளா தான் இருக்கணும். பாட்டுக்கு சம்பந்தமா கதைக்கிறாராம்.
7: என்னன்னா குளிர் அடிக்குது, நீ வயது போகப்போ தேனுக்கு விருப்பமா இருக்கு. இந்த பாட்டு
5: பரவாயில்ல, சுகரும் கண்ட்ரோல்ல இருக்குதா? பிரச்சனை இல்ல,
7: ஏதோ பிரச்சனைக்கு போல தேனுக்கு ஆசையா இருக்கா? உங்களிடம் இந்த தேனை போய் ஒரு பாட்டை கேட்போம் மட்டும் வலிக்கல.
5: சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி, இணைந்து உண்டமைக்கு
6: நன்றி. வணக்கம்.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ்

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது. 5:46, 5:54 இருக்கின்றது.
1: கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் மூர்த்தி கேட்கிறேன். இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிற மூர்த்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க மூர்த்தி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: திமிரு பிடிச்சவன் திரைப்படத்துல இருந்து நகநகன்.
0: சரி சரி, பண்டுகளுக்காண்டி வருது. கேட்க போறோம் மூர்த்திய. என்ன மாதிரி ஈவினிங் போய் கொண்டிருக்கு?
2: வேலையில நிக்கிறேன்.
0: வேலையில நிக்கிறீங்க? எத்தனை மணி வேலை? ரெண்டு
2: மணி தான் முடியும்.
0: எப்படி 2 மணி? எப்படியே போறோமா? முன்னதாக நாங்கள் மோட்கே சொலூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. 416-298-2777.

0: நேரம் 6:03 ஈஸ்டர் 102 தசமேளில் காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்து நீங்கள். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? கோரசாகத்தின் அன்பு ரேலி.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செல்வன் பேசுறேன்.
0: செல்வன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க செல்வன், வேலை நிக்கிறீங்களா?
2: இல்ல இல்ல, வீட்டா வீட்டா
0: வீட்டு எவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க?
2: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க? குங்கி
2: படத்துல இருந்து சொல்லிட்டாளே.
0: பாட்டு வருது உங்களுக்காண்டி, கேட்கலாம், மீண்டும் பேசலாம். நன்றி இணைந்து விடமைக்கு செல்வன்.
2: நன்றி. அனைத்து எங்களுடைய அனைவருக்கும், எங்களுடைய கஸ்டமர் அவ்வளவு பேருக்கும் இந்த பாட்டு
0: வாடிக்கையாளர்களுக்கு சமர்ப்பணம் செய்யறீங்க.
2: சரி சரி சரி,
0: நிச்சயமா. நன்றி நன்றி இணைந்து விடமைக்கு. நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. ஈஸ்டர் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 4165544400.

0: சொல்லுங்க.
1: நன்றி.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 7 மணி வரை நேர்களின் திரைவில் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. 416-554-4040
0: வெளியில் 24°C உணரப்படுவது, 31°C. நாளைய தினம் வியாழக்கிழமை 23°C உணரப்படுவது, 26°C இருக்கும்.
2: இரவு பொழுதுகள் வரையிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளைய தினம் வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். வாகன எரிபொருள் விலை நாளைய தினம் 1% அதிகரிக்க இருக்கிறது. இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை 7% வாகன எரிபொருள் விலை குறைவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழ முடியும். 6:10 இருக்கின்றது. கோஃபி 22 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் இன் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6474598669.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
5: 6:18 கெடுகொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
6: அடுத்த நேரங்களுடன் இருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் ஸ்ரீஷி. வணக்கம் லாவண்யா. நான் பபி கதிக்கிறேன்.
6: வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
7: நல்ல சோமா இருக்கிற. நீங்கள எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
5: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க பாபி?
7: படம் வந்து பிரம்மா, அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின எங்கிருந்தோ இளம் குயிலின் இனிசை கேட்டு கண்விழித்தேன்.
6: இந்த பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணதில் யாரும் சேர்ந்து கேட்கலாம் பாபி.
7: நன்றி நன்றி இருவருக்கும்.
5: நன்றி வணக்கம்.
6: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 6:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேயர் யாரங்களோடு வணக்கம்.
2: வணக்கம், இதுவரைக்கும் ஸ்காப்ரோ ரஞ்சினி கலக்கிறேன். நீங்க நிலமா?
1: நல்ல சுகமா இருக்கின்றோம் ஸ்காப்ரோ ரஞ்சினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் ஏதோ இருக்கிறேன், நிலமா இருக்கேன். உங்களை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு
1: ஏதோ இருக்கிறீங்க, ஆனா இவ்வளவு விஷயம் செய்து கொண்டிருக்கீங்க.
2: உங்களை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு
1: இருக்கிறேன். சரி சரி சரி,
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு அழகாய் பூக்குதே சுகமா தாக்கம்.
1: பாட்டு உங்களுக்கு வருது, கேட்கலாம் ஸ்காப்ரோ ரஞ்சினி. நன்றி இணைந்துடமைக்கு.
2: நன்றி நன்றி, இருவருக்கும் வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: பாடலுக்கு முன்னதாக மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோ நகர முதல்வர் வேட்பாளருக்கான ஆதரவில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோ இரட்டை இலக்க சதவீத இடைவெளியில் முன்னிலை வகிப்பதாக தொடர்பு மூலோபாய நிறுவன கருத்து கணிப்பு முடிவுகள் கூறியுள்ளன. ஒலிவியா சோவுக்கு 50% ஆதரவு அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு அடுத்ததாக 39% ஆதரவுடன் இன்னொரு வேட்பாளரான பிராட் பிராட்போர்டு உள்ளார்.
2: அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் மோசமடைந்தமைக்கு கனடாவை காரணம் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை அமெரிக்காவை சார்ந்திருப்பதை தவிர்ப்பதற்கு கனடா ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ள பிரதமர் மார்க் கார்னி, ஆனால் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு பணிந்து போகும் மாற்று வழி அதைவிட மிக மோசமானதாக இருக்கும் என கூறியுள்ளார்.
1: தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயரிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற அறிவிப்பில் காங்கிரஸ் செயலாளர் மாணிக்கம் தாகூர், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, முஸ்லீம் லீக் செயலாளர் காதர் மொய்தீன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலுக்கான தவேக்க கூட்டணி வேட்பாளர்களும் நாளை அறிவிக்கப்படவுள்ளனர்.
2: இலங்கையின் ஜால் செம்மணி மனித புதைக்குழிகள் தொடர்பில் அரசின் தலையீடற்ற சர்வதேச விசாரணைகளின் அவசியத்தை வலியுறுத்தி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள இப்பேரணியில் தமிழ் மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்களும் முக்கியத்துவம் பெறவுள்ளன.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
3: மியூசிக்னா என்ன?
4: மியூசிக்னா இசை.
3: இசைனா
4: அங்க கொஞ்சம் இசை.
3: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
4: என்ன சார் இது கூட தெரியாது.
0: இது ஈஸ்ட் FM இன் கோபி டபுள் டபுள்.
2: 6:34 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் லவணியா. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கின்றோம். இந்திரன் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: கொஞ்சம் எனர்ஜி லெவல் குறைஞ்சிட்டு 89 வந்துட்டு ஒரு பூஸ்ட் ஆன பாட்டக்க போமண்டி யோசிக்கிறேன்.
1: புதன்கிழமை இட நடுவுலையே குறைஞ்சிட்டேன் அப்படி இந்திரன்.
5: அது லாங் வீக்கெண்ட், ஐ டோன்ட் லைக். என்னென்று சொன்னால் மண்டே நல்ல நாளா இருந்துட்டு பிரகாஷ்டம், கல்யாணத்துக்கு புறான வாழ்க்கை மாதிரி நல்லா இருக்கு, பிரகாஷ்டமா இருக்கு.
1: திங்கட்கிழமை கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருந்த அப்புறம்
5: என்ன முதல்ல என்ஜாய் பண்ணிட்டு பிரகாஷப்பட வேணும்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் உண்டைக்கு?
5: உங்களை மாதிரி ரெண்டு லீஜெண்ட் சேர்ந்து பாடின பாட்டு செங்குடு.
1: இவ்வளவு கஷ்டத்திலையும் ஒரு கலகலப்பு பாட்டு வருது கேட்கலாம். எங்களுக்கா உங்களுக்கா இந்திரன்? எங்களுக்கு கூட்டிட்டு போஷுவரா? நன்றி நன்றி இணைந்தோட மைக்கி.
5: நன்றி மாலை வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: ஈஸ்ட் FM இல் 7 மணி வரை கோபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது.

0: வேலை முடிஞ்ச அப்படியே போய் கணக்கான் இந்த பாட்டு கேட்டு கடைசியா வெள்ளத்துக்கு மாட்டுப்பட்டு விட்ட போக மணியா போச்சு.
1: அப்படி ஒரு அர்த்தத்துல மாட்டிருக்கீங்க நீங்க. சரிதான், போன புதன்கிழமை கொஞ்சம் நிலைமை படு மோசமா தான் இருந்துச்சு.
0: விடியும்
1: என்ன பாட்டு கேட்கலாம்
0: எல்லாரும்
2: சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி, வணக்கம்.
1: நன்றி நன்றி.
2: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் ஜே கே முதல் யூனிவர்சிட்டி வரையான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சரினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.

0: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. நேரம் 6:51. இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 AM to 7 PM வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்ம ஒருவினியை தொகுத்து வழங்க ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: அடிமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீய

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
2: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ, 647-532-2564. LegacyLearningHub.ca.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markhaman Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 3-2-2-9-8-9. Some conditions may apply.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai matumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
3: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
8: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
8: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1, 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
9: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்,
10: என்னது
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
12: 416-900-4599.
13: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங், மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 6478 8447.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
2: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சோமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் அதே போல நல்லா.
1: பரவாயில்ல. இந்த சூரியன் எங்க மறைஞ்சு வச்சிட்டீங்க?
2: அது புதன்கிழமை ஆனாலே இந்த சூரியன் எங்கேயாவது ஓடிடுது ஜீவரஞ்சன்.
1: அதை தேடி பிடிக்கணும். என்ன
2: தேடி பிடிக்கணும்? அது மட்டும் இல்லாம விண்டர் வரப்போகுதுன்னு ஒரு அறிகுறியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது.
1: அதை மறந்துடுவோம், மறந்து விட்டுடுவோம், கொஞ்ச நாளைக்கு விட்டுடுவோம். சரி, என்றும் பலமான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கு நம்ம ஒரு ஈவினிங் எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் கேட்டுக்கொண்டு கேகள். அதுபோல பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4112 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
1: வெளியே 23°C.
2: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% உயர்வடைய இருக்கின்றது.
1: பாடலை தொடர்ந்து நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை, அதைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம் 7:30 செய்திகள். செய்தியைத் தொடர்ந்து முதன்மை 3 முதலாவது மனத்தியாளத்தில் நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
2: 2வது மனத்தியாளத்தில் புதன்கிழமை என்று சொல்லும் பொழுது யார் அந்த பிரபலம் போர்ட் நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்திக்கப் போகிறோம், அதனைத் தொடர்ந்து செய்திகள் என்று. இது மட்டுமில்லாமல் 2 மனத்தியாளங்கள் நல்ல நல்ல பாடல்களும் உங்களுக்காக வரப்போகிறது.
1: இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: ஏழு மணி ஐந்து நிமிடம் எஃப்எம் 102 தசமகள் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கீர்கள். தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். அலுங்கல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லித்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதில் அது குறிப்பாக இறைச்சல் அல்லது பெரும் குழப்பமான ஒளி ஆரவாரம் என்ற பொருட்படமாக இருக்கிறது அலுங்கல்.
1: அதுவும் குறிப்பாக பழந்தமிழில் ஆரவாரத்துடன் எழும் பெரும் ஒளி அல்லது குழப்பமான ஓசை என்பதை குறித்திருக்கின்றது இந்த அலுங்கல் என்ற இந்த வார்த்தை. அது மட்டுமில்லாமல் இது நற்றினை என்கின்ற பழைய நூலில் இந்த சொல் இடம்பெற்றிருக்கின்றது.
0: இது என்று தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருந்தோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ். நம்ம ஒரு வினையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
1: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6427 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8 camsonics.com.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசைஞானி இளையராஜன் சிறந்த பாடல்கள் ஒளித்தோய்ந்திருக்கிறது. 7:22 நிமிடம் எஃப்எம் 102 தசம ஊடாக மீஸ்டர் எஃப்எம் டாட் சியோடா நம்ம ஒரு வினயம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள்.
1: ஆன்டாரியோ செரிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ் பிரெஞ்ச் மேத் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபங்க்ஷன்ஸ் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ் பிசிக்ஸ் அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ செரிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.
0: நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லதாய் நாலு விஷயத்தில் இருந்து எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தேடார்கள். சில விஷயங்களுக்கு நேரம் கொடுத்தால் வாழ்க்கையே சரியான பதிலை காட்டும். அவசரப்பட்டு நீங்கள் பதிலை தேடக்கூடாது, டைம் கொடுக்கணும். அப்படி
1: அதுதான், நாங்கள் அவசரமாக முடிவெடுக்கும் பொழுது அந்த நேரத்தின் உணர்ச்சிகள் எங்களை வழிநடத்தலாம். எனவே சில நேரங்களில் பொறுமையாக காத்திருப்பது சிறந்த முடிவு என்றுதான் நான் சொல்ல வரோம்.
0: நல்லதாய் நாலு விஷயத்தை அனுப்பி இந்த வழியில் நாங்கள் மோக்கை சொல்யூஷன் வழங்குகிற தகவல்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மூட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மூட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மூட்கே துறையில் நீண்டகால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மூட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி அதிகரிப்புகளை கனடா ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கெனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் இறையாண்மையை மதித்து அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்வரும்போது நல்லெண்ணத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் இணைந்து பணியாற்ற கனடிய அரசு தயாராகவே உள்ளதென அவர் கூறியுள்ளார். டொரண்டோவில் யூத சமூகத்தின் புனித நாட்கள் இந்த வார இறுதியில் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் நகரில் தமது பிரசன்னத்தை அதிகரிப்பதாக காவல்துறை அறிவித்துள்ளது. எச்சரிக்கைக்குரிய அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வகையிலும் யூத சமூகத்துக்கு எதிரான இனவெறுப்பு நடவடிக்கைகள் டொரண்டோவில் அதிகரித்துள்ளதை டொரண்டோ நகர முதல்வர் மற்றும் காவல்துறை தலைமை அதிகாரி ஆகியோர் இவ்வறிவிப்பின் போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் பொருளாதாரத்தை ராஜபக்சக்கள் சீரழித்ததாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதில் ஏன் தாமதம் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கரநாதன் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்களின் மனநிலை இப்போது ராஜபக்ச குடும்பத்துக்கு உணர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வரும் நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை கட்டுவதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், சென்னை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இத்திட்டத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்
3: 4370860002 4780600002.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committeeyil. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar survey valangugirar. 416-299-1020.
5: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிரபாடல் ஒளித்தோ இந்த நேரம் 7:43 எஃப்எம் 102 தசமல் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடகம் நம்ம ஒரு இவினிங் கேட்டுக்கொண்டிருக்கைகள் முதன்மை மூன்றோடு நாங்கள் நடந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் பார்க்கின்ற பொழுது கனடா அமெரிக்க வர்த்தக மோதல் தீவிரமடைந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் ஒலிவியர் பிரதமர் மாக்கானின் ஒப்புதலுடன் அமெரிக்கா செல்கிறார். ட்ரம்ப் நிர்வாகம் கனடிய நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஒப்புதலில் இருந்து நிற்குவதுடன் கனடிய வாகனங்கள் உலோகங்கள் மற்றும் விமானங்கள் மீது கூடுதல் நடவடிக்கை எச்சரிக்கவிட்ட நிலைதான் அவர் செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது.
1: இதற்கு பதிலடியாக கனடா அமெரிக்க பொருட்களுக்கு 15% முதல் 50% வரை வரி விதித்துள்ளது. இந்த நிலையில் பியர் ஒலிவியர் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தக அழுத்தத்தை குறைத்து கனடாவின் நலன்களை வலியுறுத்த செல்கிறார் என்றுதான் செய்திகள்
0: பார்க்கலாம். நல்ல விஷயம், நல்ல காலம் பிறக்குவோ அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து
1: பார்க்கலாம்.
0: கனடாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே புதிய தனித்துவமான கூட்டாண்மை உருவாகி வருவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக தூதர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடன் வர்த்தக மோதல் அதிகரித்த நிலையில்தான் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கிறது.
1: வர்த்தகம், பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் கனடா ஐரோப்பிய ஒன்றிய ஒத்துழைப்பு விரிவடைந்து வருகிறது. பிரதமர் மாக்கானின் ஐரோப்பிய உரையை முன்னிட்டு இருதரப்பு உறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதுவரை ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக சர்வதேச அணுசக்தி முகமையான IAEA ஐநா பாதுகாப்பு சபைக்கு விவகாரத்தை எடுத்து செல்லும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கிறது.
1: 35 நாடுகளில் 23 நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் ஈரான் இதை அரசியல் நோக்கம் கொண்ட நடவடிக்கை என கண்டித்திருக்கின்றது. இந்த முடிவு ஈரானுக்கு எதிரான புதிய ஐநா தடைகளுக்கு வழிவகுக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: இது முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். 7:45 இந்த ஒளியில நாங்கள் மோக்கை சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனமால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனமால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனமால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில்

அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனவாள சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ், கிருபா தனவாள சிங்கம், 416-298-2777.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca. சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
0: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
2: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4040, 416-446-4040.

0: செந்தமிழில் பாட்டா கட்டி வச்சேன்.
1: நான் எத்தனையும் பொத்தி வச்சும் பொத்துக்கிட்டு ஆசை பொங்கிடுச்சு.
2: நேரம் சரியாக எட்டு மணி எஃப்எம் 102 தசமங்கள் ஊடாக அணிந்திருக்கைகள் இரண்டாவது மனதாளத்தில் வந்திருக்கின்றோம். இரண்டாவது மனதாளத்தம் இன்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கிறது. யார் அந்த பிரபலம்? அதுக்கு முன்னர் நாங்கள் எஃப்எம் 102 தசமங்கள் ஊடாக eastfm.co அணிந்திருக்கிறீர்கள். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சலூடாக தொடர்பு கொள்ள முடியும்.
2: வெளியே 23 டிகிரி செல்சியஸ்.
3: வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1 சதத்தால் உயர்வடைகின்றது.
2: சரி, விளம்பரம் பல வேண்டும் பிரபலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நாங்கள் தருகின்ற 3 கூற்றுக்களை வைத்துக் கொண்டு அந்த பிரபலம் யார் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடித்து எங்களோட நேரடியாக அழைத்து பதிலை சொல்ல முடியும். விளம்பரம் பல வேண்டும் நாங்கள் 3 கூற்றுக்களை கொண்டு வந்திருக்கிறோம். மிக கவனமாக கேளுங்கள், கேட்ட பின்னர் அந்த பிரபலம் யார் என்று சொல்லி அழைத்து சொல்லலாம். இன்றைய பிரபலத்துக்கான 3 கூற்றுக்கள் இதுதான்.
3: முதலாவது கூற்று, 1980களில் தமிழ் சினிமாவின் யதார்த்த நாயகியாக கொண்டாடப்பட்ட இவர் முன்னணி இயக்குநர்கள் அனைவரின் இயக்கத்திலும் நடித்து மக்களின் மனங்களில் இடம் பிடித்த ஒரு நடிகை. இரண்டாவது கூற்று, இயக்குநராக அவதாரம் எடுத்து ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் ஆகிய 3 மொழிகளில் 4 படங்களை இயக்கியிருக்கின்றார். மூன்றாவது கூற்று, பல்வேறு உயரங்களை தொட்ட இந்த நடிகை 5 முறை சிறந்த நடிகைக்கான பிலிம்ஃபேர் விருதினையும் வென்றிருக்கின்றார்.
2: சரி, இதான் நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த 3 கூற்றுக்கள். அந்த கூற்றுக்குரிய பிரபலம் யார் அப்படி என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து சொல்லலாம். 4165450 ஊடாக அழைத்து இந்த பிரபலம் யார் என்று சொல்ல முடியும். இன்னும் அந்த கூற்றை தருகின்றோம்.
3: முதலாவது கூற்று, 1980களில் தமிழ் சினிமாவின் யதார்த்த நாயகியாக கொண்டாடப்பட்ட இவர் முன்னணி இயக்குநர்கள் அனைவரின் இயக்கத்திலும் நடித்து மக்களின் மனங்களில் இடம் பிடித்த ஒரு நடிகை. இயக்குநராக